நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி புதன்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது குறட்பா.

பிறப்பு வீடுகளின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து இப்பிறப்பில் துறவு மேற்கொண்டவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் க. காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், மனநல ஆலோசகர் எஸ். கீதா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் என்னும் கருத்து சுரங்கம், கண்ணதாசன் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், சிவாஜி சந்திரமுகி திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு பட்டிமன்றம். கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா, பட்டிமன்ற நடுவர் சுகி சிவம் அவர்கள். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், இதில் இன்று மழலை பேச்சு. 1:00 தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், நன்னீர் மீன் வளர்ப்பில் பொருளாதார முக்கியத்துவம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். பழனி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், நேயரும் வானொலி நினைவுகளும் தஞ்சாவூர்.

ஏ கிரகலட்சுமி அவர்கள் பங்கேற்பில். 3 மணிக்கு வரும் இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் கணினி அறிவியல் படிப்பு குறித்து உதவி பேராசிரியர் ஜே ஹஜிராம் பேபி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும், நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். திருச்சி சாரதாசின் கவியும் இசையும், கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் ஞானம் அவர்கள். 9:15 விஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 மணிக்கு காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குகிறார் யோகா பயிற்றுனர் எம் சண்முக பிரியா அவர்கள். காலை 9:00 அரங்கிசை, டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு விளம்பரம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் திருவாவூர்துறை TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமானப் பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

0: பதிவானந்த் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழி.

0: முறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல் வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலை போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு, செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது, தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது, அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம், ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை, தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது, அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியவின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே. இந்நாளும் அவ்வாறே இனியதாய் அமைந்திட இறைவனை என் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்தராகம். முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம். நேர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டை அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு இரண்டாம் காலையாக பூஜை, 11:30 பூர்ணாகுதி தீப ஆராதனை, இரவு 8:30 அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் தீப ஆராதனை நடைபெறும். ஆனந்த ராகத்தின் நிறைவாக பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி வேளாண் பெருமக்கள் உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 10ஆம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் என 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக மத்திய அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் சென்ற 20ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியின் 23வது தவணையினை விடுவித்தார். இந்நிகழ்வை திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இணைய வழியாக விவசாயிகளுக்காக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இடுபொருட்கள், தொழில்நுட்ப உதவிகள் குறித்தும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் நன்மைகள், இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் தொழில்நுட்ப உரையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் பல்வேறு வட்டாரங்களை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். அடுத்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானிய திட்ட உதவிகள் குறித்து எடுத்துரைக்கிறார் வேளாண்மை உதவி இயக்குனர் நளினி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். தற்போது வேளாண்மை துறையின் மூலமாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்களை தமிழக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்தில் இயந்திர நடவு மூலமாகவோ, நேரடி விதைப்பு மூலமாகவோ, SRA முறையிலோ நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 4000 பின்னேற்பு மானியம் வழங்கப்பட உள்ளது. ஒரு விவசாயி ஒரு

0: அவருக்கு அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதை தவிர தாண்டளிக்கப்பட்ட விதைகள், நுண்ணூட்டங்கள், உயிர் உரங்கள் ஆகியவையும் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் உழவன் செயலி மூலமாக பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
1: தொடர்ந்து ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வந்துள்ள தகவல்.
2: தென்னை மரங்களை பாதிக்கும் ரூகோ சுருள்வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தும் இறைவிழுங்கியான கண்ணாடி ரக்கை பூச்சியின் முட்டைகளானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. 1 ஹெக்டருக்கு 1000 முட்டைகள் என வழங்கப்படுகின்றது. இதன் விலை ₹450 மட்டுமே. தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய முகவரி முதன்மையர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், ஈச்சங்கோட்டை, தஞ்சாவூர், 6149002. மேலும் தொடர்புக்கு 9894046 4793 அல்லது 6383503613 என்ற எண்ணை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளவும்.
1: இறை விழுங்கியான கண்ணாடி ரக்கை பூச்சிகளின் முட்டைகள் தேவைப்படும் விவசாயிகள் 9894046 4793 மற்றொரு எண் 6383503613 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள், மானிய திட்ட உதவிகள் அனைத்தையும் விவசாயிகள் அனைவரும் தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு நிறைவு பெறுகிறது. வேளாண்மை செய்தி சுருள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 24ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்துல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக குறுவை நடவு செய்யும் பொழுது 18 இருந்து 22 நாட்கள் வயதுடைய நல்ல வாலிப்பான நாற்றுக்களை தேர்வு செய்யணும். நாற்றுக்களை அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்கள் கரைசல்ல 1/2 மணி நேரம் வைத்திருக்கணும். இப்படி 1/2 மணி நேரம் வைத்திருந்து நம்ம நடவு செய்யும் பொழுது நாற்றுகளுடைய வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அடுத்ததாக தென்னையில விளைச்சலை அதிகரிக்க ஒரு மரத்துக்கு 600 கிராம் யூரியா, 1 கிலோ காம்ப்ளெக்ஸ், 1 கிலோ பொட்டாஸ் உரங்களை கொடுக்கணும். தென்னை மரங்களுக்கு உரம் கொடுக்கும் பொழுது தென்னை மரங்களுடைய அடிப்பகுதியில இருந்து 3 அடி இடைவெளியில வட்டப்பாத்தி அமைத்து உரங்களை கொடுக்கணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உளுந்து ஏலம் நடந்துச்சு. முதல் தர கருப்பு உளுந்து 1 குவிண்டால் 7850 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: இனி காய்கறி சாகுபடியில் ஆர்வம் உள்ளோர் கவனத்திற்கு, கொத்தவரை பயிர் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது ஒரு வெப்பமண்டல பயிராகும். இவை அனைத்து வகையான மண் வகையிலும் நன்றாக வளரும் தன்மை உடையது. ஆனால் பனிப்பகுதிகளில் நன்றாக வளராது. கொத்தவரையில் பூசா மவுசாமி, பூசா நவுபஹார், பூசா சதபஹார் மற்றும் MDU1 என்ற ரகங்கள் உள்ளன. நல்ல வடிகால் வசதியுடைய மணற்பாங்கான அல்லது வண்டல் மண்ணின் காரத்தன்மை 7.5 முதல் 8 வரை இருத்தல் வேண்டும்.

ஜூலை, அக்டோபர், நவம்பர் போன்ற மாதங்கள் விதைப்பிற்கு ஏற்ற காலமாகும். ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதை போதுமானது. விதைகளை பாறைகளின் பக்கவாட்டில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்ற வேண்டும். விதையினை ஆரிய அரிசி கஞ்சியில் 600 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவை கொண்டு அல்லது 50 மில்லி ரைசோபியம் திரவ உயிர் உரம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைக்கு முன்னர் 15 முதல் 30 நிமிடம் நிழலில் உலர்த்த வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்பட செய்தல் வேண்டும். கடைசி உழவின் போது ஒரு ஹெக்டருக்கு மக்கிய தொழுவுரம் 25 டன், அசோஸ்பைரிலம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ அடி உரமாக இட வேண்டும். திரவ உயிர் உரமாக இடும் பட்சத்தில் ஒரு ஹெக்டருக்கு அசோஸ்பைரிலம் 500 மில்லி, பாஸ்போபாக்டீரியா 500 மில்லி என்ற அளவில் வயலில் இட வேண்டும். தலைச்சத்து 25 கிலோ, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்துக்களை அடி உரமாக இட வேண்டும். நடவு செய்த 30வது நாளில் ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ தலைச்சத்தினை மேலுரமாக இட வேண்டும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இமிடா குளோபிரிட் மருந்தினை 1 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதால் இலை தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். சாம்பல் வண்டினை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% 2.5 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கொத்தவரையை தாக்கக்கூடிய இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த மேங்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு ஒரு முறை நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மகசூல் ஆனது விதைத்த 90வது நாளில் 5 முதல் 7 டன் அளவிற்கு கிடைக்கும். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

நேர்களை நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 8 மணிக்கு காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் கண்ணதாசன் என்னும் கருத்து சுரங்கம் கண்ணதாசன் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். இனி

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின்போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார்.

0: நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கவுரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர்

அவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது.

0: மிஷன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாயினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907 சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட 18 மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் தமிழே உலக மொழிகளுக்கு முன்னோடி எனும் தன் கோட்பாட்டை ஆய்வுகள் மூலம் முன்வைத்தவர். குமரிக்கண்டம், தென்னாட்டு போர்க்களங்கள் உள்ளிட்டவை இவர் எழுதிய ஆராய்ச்சி நூல்களுள் குறிப்பிடத்தக்கவை. உலக இலக்கியங்கள் நூலில் பாரசீகம், உருது, பிரெஞ்சு உள்ளிட்ட 10 மொழிகளின் இலக்கியங்களை ஆராய்ந்து பல அரிய செய்திகளை வழங்கியுள்ளார் அறிஞர் கா அப்பாத்துறையார். கோடிக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் கொண்டாடும் லியோனல் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1987 இவர் ஆடுகளத்தில் இறங்கினால் மைதானம் மை போட்டது போல் இவர் வசமாகும். உதைப்படும் பந்தோ இவரது கால்களுக்கிடையிலேயே சதிராடும். 2006 தொடர்ந்து 4 உலகக்கோப்பை போட்டிகளில் அர்ஜென்டினா அணிக்கு அணி செய்பவர். 6 தங்க காலணி விருது, 2008 ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம், 2012 91 கோல்கள் அடித்து இமாலய சாதனை என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இவர் யுனிசெஃப் நல்லெண்ண தூதுவராகவும் இருக்கிறார். தன்னை முதன்முதலாக களம் இறக்கிய பார்சிலோனாவை மறக்காத மெஸ்ஸி கொரோனாவிலிருந்து மீண்டு வர ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா மருத்துவமனைக்கு 8 கோடி ரூபாய்க்கும் மேல் நிதி உதவி வழங்கியுள்ளார். இசையால் 2 தலைமுறையை வசமாக்கிய மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928 தனியாக 500 படங்கள், TK ராமமூர்த்தியோடு இணைந்து 700 படங்கள் என இசையமைத்து இமாலய சாதனை செய்தவர். ராகங்களும் இவரது இசையமைப்பில் தங்களின் காதலை சொல்லத் தயங்குமோ

10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். புதிய பறவை படத்தில் வரும் எங்கே நிம்மதி பாடலுக்கு அதிகபட்சம் 300 இசைக்கருவிகளையும், பாகப்பிரிவினை படத்தில் வரும் தாழையாம் பூமுடிச்சு பாடலுக்கு 3 இசைக்கருவிகளையும் பயன்படுத்தியவர். பியானோ, ஹார்மோனியம், கீபோர்ட் அற்புதமாக வாசிப்பார். நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். தமிழின் இலக்கிய புதையலை எல்லோருக்கும் பருகத்தந்த பாவலன்.

இளையோரை கட்டி போட்டு எக்காலத்தும் நிலைத்து நிற்கும் சங்கீதம் சந்தோஷம். இளையராஜாவோடு இணைந்து மெல்ல திறந்தது கதவு. செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன் படங்களுக்கு இசையமைத்தார். கண்ணகி, காதல் மன்னன், காதலா காதலா உட்பட

0: திரைமொழியில் கவிஞர் என்றால் புன்னகை பூக்க நினைவில் நிறைபவன். சிறுகூடல் பட்டி தந்த பேரதிசயம் கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1927. சிறுவனாக இருக்கும்போது வீட்டில் கிடக்கும் வெற்றுத்தாள்களில் கடைக்குப் போனேன், காலனா கொடுத்தேன், கருப்பட்டி வாங்கினேன் என அன்றாட நிகழ்வுகளை கூட கவிதை வடிவில் எழுதிய பிறவிக் கவிஞர் இவர். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் அனாயாசமாக அள்ளி வழங்கியவர். கவியரசர் சேரமான் காதலி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதும், குழந்தைக்காக திரைப்பட வசனத்துக்காக தேசிய விருது பெற்றார். எனது வசந்த காலங்கள், எனது சுயசரிதம் என்ற பெயரில் தன் வரலாற்று நூல்களையும், கடைசி பக்கம், போய் வருகிறேன், அந்தி சந்தி அர்த்தஜாமம், நான் பார்த்த அரசியல், எண்ணங்கள் உள்ளிட்ட கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் கண்ணதாசன்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:00. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுபவர்கள் என்று நம்பிக்கை வரிகளுடன் இனிய நாளில் இணைவோம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

0: 7:05 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். தமிழ் அமுதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் கற்பிக்கும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களில் நானும் ஒருவன். கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணாக்கர்களிடம் கேள்வி கேட்பதுண்டு. பாடம் தொடர்பானது அல்ல, வருங்காலத்தில் என்ன ஆகப் போகிறீர்கள் என்பேன். தொடக்கப்பள்ளியில் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், கலெக்டர் என்று அதிகமான பதில்கள் வரும். ஆசிரியர் என்ற பதில்கள் குறைவாகவே வரும். கல்லூரி வந்த பிறகு அரசு வேலை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், கான்ஸ்டபிள், கல்லூரி பேராசிரியர், டீச்சர் என்று முகம் மகிழ்வார்கள். குறும்புக்காரர்கள் வட்டச் செயலாளர் ஆகப் போகிறேன், குடும்பத் தலைவர் ஆகப் போகிறேன் என்பார்கள். வகுப்பே அதிரும். சமீப காலங்களில் அத்தி புத்தாற் போலவே ஆசிரியர் ஆவேன் என்ற குரல்கள் எழுகின்றன. ஆனால் நல்லாசிரியர்கள் நாடுதோறும் இருக்கிறார்கள். இடமாறுதலில் செல்லும் ஆசிரியர்களை கட்டியணைத்து அழுகிறார்கள் மாணவ கண்மணிகள். நல்லோர் பலர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் ஆசிரியர் எனும் பெருமை மழை பொழிகிறது. புகழ்பெற்ற எழுத்தாளர் தி. ஜானகிராமன் எழுதிய கதை முள்முடி, நெஞ்சை நெகிழச் செய்யும் கதை. பள்ளி ஆசிரியர் அனுகூலசாமி 60 வயதில் ஓய்வு பெறுகிறார். மாணவர்கள் தாங்களே நிதி திரட்டி பெரும் பாராட்டு விழா நடத்துகிறார்கள். விழா முடிவில் பையன்கள் அவர் காலை தொட்டு ஒட்டி வணங்குகிறார்கள். அனுகூலசாமி குந்தி போய் நிற்கிறார். நல்லா இருக்கணும்னு உங்க வாயால சொல்லுங்க சார், நடக்கும் என்கிறார்கள். என்ன இதெல்லாம் என்று இழுக்கிறார். 36 வருஷம் பிரம்பை தொடாம அதிர்ந்து ஒரு வார்த்தை சொல்லாம வாத்தியாரா இருக்கிறதுனா அந்த தெய்வத்தை விழுந்து கும்பிட்டாத்தான் என்ன என்கிறார்கள். வாயை திறந்தால் குரல் உடைந்து புரளும் போல் இருந்தது ஆசிரியர் அனுகூலசாமிக்கு. அவருக்கு அருகில் ஃப்ரேம் போட்ட வாழ்த்தும் வெள்ளித்தட்டு, பேனா போன்றவை இருந்தன. 4 ரூபாய் பேனால், ஆனால் அது 4 கோடி பெறும் என்று நினைத்தார் ஆசிரியர் அனுகூலசாமி. அவர் மனைவி மகிமை பள்ளிக்கூடத்துல அடிக்காம அதட்டாம இருக்க முடியுமா என்கிறார். இருக்க முடிஞ்சுதே என்கிறார் அனுகூலசாமி. மேலே சுவரில் முள் முடியுடன் கருணை வெள்ளமாய் ஒரு முகம் பொழிந்து கொண்டிருந்தது. இன்னொரு படம் ஆட்டுக்குட்டியை அணைத்து கொண்டிருந்தது. தன் மகள் லூயிசா விஷமம் பண்ணியதற்காக அவள் ஆசிரியர் ஸ்கேலால் அடித்தபோது கோடை கட்டி மேல் பட்டு துடிதுடித்ததை கண்டதிலிருந்து யாரையும் அடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் அனுகூலசாமி. அந்த உறுதி 36 வருஷம் மூளி விழாமல் பிழைத்து விட்டது. அனுகூலசாமியின் மன நிறைவுக்கு ஓமை ஏதுமில்லை. அப்போது வாசல் கதவை தட்டுவது போல இருந்தது. கதவை திறந்தால் சின்ன பையன்

0: ஒருவனுடன் ஆறுமுகம் வந்தான். ஆறுமுகம்தான் நிதி பிரித்து விழா நடத்தியவன். என்ன ஆறுமுகம் என்றார் அனுகுலசாமி. சின்னையன் பார்க்கணும்னு சொன்னான் சார் என்றான். அவனுடன் 40-42 வயதுடைய ஒரு அம்மாள் வந்திருந்தார். என்ன செய்தி சின்னையா என்றார் ஆசிரியர். சின்னையன் பதில் பேசவில்லை, குனிந்த தலை நிமிரவில்லை, அழுதான். சொல்லுடா என்றாள் அம்மா. உதடு நடுங்கிற்று, பையனின் முகச்சதை கோணிற்று. ஒரு வருஷமா துடிச்சு போயிட்டுதுங்க அது என்றாள் அம்மா. ஆமாம் சார், நீங்க இனிமே பேசலாம்னு சொல்லிடுங்க சார் என்றான் ஆறுமுகம். ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆறுமுகம் சொன்னான், சார் போன வருஷம் இவன் காயரோகணத்தோட இங்கிலீஷ் புத்தகத்தை திருடி போட்டு வேற பேர் ஒட்டி கடையில பாதி விலைக்கு வித்து போட்டான் சார். நான் தான் அதை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட நிறுத்தினேன். அப்புறம் நீங்க சித்த நேரம் பாத்தீங்க. நம்ம கிளாஸ்ல ஒரு பய இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணினது இல்ல. இனிமே இந்த பயலோட ஒருத்தரும் பேசாதீங்கடான்னு சொன்னீங்க. அண்ணிலிருந்து இவனை நாங்க ஒதுக்கி விட்டோம். இன்னைக்கு பார்ட்டி நடத்தணும்ல, இவனும் ₹1 கொடுக்க வந்தான், வாண்டாம்னுட்டோம் என்று அனுகுலசாமிக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. இவ்வளவு கடுமையான தண்டனையா விதித்தோம், ஏதோ சொல்லி வைத்தோம், ஆனால் இவ்வளவு கண்டிப்பாக அதை நடத்த வேண்டும். ஒரு வருஷமா அவன் சொரத்தாவே இல்லைங்க. வாத்தியார இன்னைக்கு பார்த்தாத்தான் உண்டுன்னா வந்தேன், நீங்க பெரிய மனசு பண்ணுங்க என்றாள் அம்மா. அனுகுலசாமியின் உள்ளம் புழு துடிப்பாக துடித்தது. இந்த பயலுக இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாம போச்சே எனக்கு என்றார் அவர். நீங்க சொன்னதைத்தானே செய்தாங்க என்றாள் மனைவி மகிமை. அது சரி என்று லேசாக சிரித்தார். அழுகைதான் சிரிப்பாக வந்தது. மேலே படத்தில் தோன்றிய முள்முடி அவர் தலையை ஒருமுறை அழுத்திற்று என்று கதை முடிகிறது. கையால் அடித்தே இராத அனுகுலசாமி மனதால் சிறுவனை அடித்து விட்டார். கருணையே வடிவான ஆசிரியர் யாராவது உங்கள் வாழ்வில் குறுக்கிட்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை விட சின்னச்சாமியை போல வருந்தி இருக்கிறீர்களா என்ற கேள்விதான் முதன்மையாக தோன்றுகிறது எனக்கு. உங்களுக்கு எப்படி?
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்தில் 23/6/2026 முதல், அதாவது நேற்று முதல் 30 வரை காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும், மாலை 7 முதல் 10 மணி வரையும் மெட்ராஸ் சென்னை யூனிட் பயிற்சியாளர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் அச்சமயம் மேற்கண்ட பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது எனவும், மேலே குறிப்பிட்டுள்ள பயிற்சி தளத்தில் எவரும் பிரவேசிக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில்

0: இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில்

0: அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுக்கல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுக்கல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் காலை 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

தமிழக அரசின் கலை பண்பாட்டு துறையானது நமது நாட்டின் பாரம்பரிய கலைகளையும் பண்பாட்டையும் கலை பண்புகளையும் மேம்படுத்தும் வகையிலும் பாதுகாக்கும் நோக்கிலும் கலைஞர்களின் கலை பண்புகளை சிறப்பிக்கும் வகையிலும் கலை பயிற்சிகள், கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள், கண்காட்சிகள் ஆகியவற்றை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஓவியம் மற்றும் சிற்பக்கலையினை வளர்த்திடும் நோக்கிலும் அக்கலையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியினை மண்டல அலுவலகங்களில் நடத்திட திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. ஓவியம் மற்றும் சிறப்பு சிற்ப கண்காட்சிக்கு கலைஞர்கள் தங்களது மரபு வழி நவீன பாணி ஓவியங்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் அனைத்து வகையான சிற்ப படைப்புகளை வழங்கிட வேண்டும். அனைத்து ஓவியம் மற்றும் சிற்பக்கலை படைப்புகளும் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும். அக்கலைப்படைப்புகள் அனைத்தும் மண்டல கலை பண்பாட்டு மையம் உதவி இயக்குனர் அளவில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு தெரிவு செய்யப்படும். அதில் முதல் பரிசு 7 கலைஞர்களுக்கு தலா 5000, இரண்டாம் பரிசு 7 கலைஞர்களுக்கு தலா 3000, மூன்றாம் பரிசு 7 கலைஞர்களுக்கு தலா 2000, மேலும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்கள் தங்களது கலைப்படைப்புகளை தன் விவர குறிப்புடன் படைப்புகளின் எண்ணிக்கை விவரங்களுடன் உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் மண்டல கயிறு வாரியம் அருகில் உள்ள வல்லம் சாலை பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு 15ஆம் தேதி அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 0436062 என்ற இணைப்பு எண்ணுடன் 2322522 என்ற எண்ணிற்கும் 9442507705 ஆகிய எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: மலர்ல உங்க ஆரோக்கியத்துக்கான நேரம் இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். புதுமண தம்பதியினர் சந்திக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கான தீர்வு என்ன மேடம்?
1: திருமணம் அப்படிங்கறது பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அது ரெண்டு பேர் இணைகிற விழா இல்லை, ரெண்டு குடும்பங்கள் இணைகின்ற விழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலவுகளை பண்ணி உறவுகளை வரவழைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வர்ற கேஸ் நிறைய கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 1 or 2 months வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு வந்துடுறாங்க. அதுக்குள்ளார எதை வச்சு டிவோர்ஸ் வாங்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு சைடும் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க தான். எப்படி அப்படின்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க பிரிச்சிடுறாங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஹேவியர் பார்த்தோம்னா நல்லதுன்னு நினைச்சு அவங்க வந்து பிரிக்கிறதுக்கான வழிகளில் தான் ரெண்டு சைடு பெற்றோருமே ஈகோல செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மனதளவில் வந்து அந்த பையனையோ பொண்ணையோ ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க வசதியாக அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரிலாம் வந்து சமாளித்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு அவங்க என்டர் ஆகும்போது பையனுக்குமே அது புது ஃபேமிலி தான், பொண்ணுக்கும் அது புது ஃபேமிலி தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளித்து கொண்டுட்டு வரணும், பிரிஞ்சு போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னா யாருமே இன்னைக்கு சேர்ந்து வாழ முடியாது. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சவாலாக எடுத்து எப்படி சமாளித்து வெளியில் வர்றோம் அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு குடும்பத்தின் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு வந்துட்டு

0: நீங்க இப்படி இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, உங்க ஊர் சைடு எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம், நீங்க இந்த மாதிரி சமையல் பண்றீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்றீங்க, வந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து வரக்கூடிய நியூலி கப்பல்ல வந்து சொல்லக்கூடிய பிரச்சனைகள். நான் ஏன் உன்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சு போறேன், நானும் வேலைக்கு போறேன், நீனும் வேலைக்கு போறேன், ஸோ ரெண்டு பேர் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றினா நீ வந்து சாப்பாடு வைக்கணும், அது மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து பெருசாக ஆகிடுறாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குமே கிடையாது, எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் வந்து ஃபோன் ஒரு 10 டைம் பண்ணி ஒருத்தர் ஃபோனை எடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஒய்ஃப்க்கு வந்து உடனே கோவம் வந்துடுது, சந்தேகம் வந்துடுது. அவர் 10 டைம் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பார், இல்லை ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. அடுத்து ஹஸ்பண்ட் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு, 10 டைம்ஸ் கால் இருக்குது, சரி என்னன்னு கேட்போம், சாப்பிட்டியான்னு கேட்போம், அவளுக்கு ஏதாவது எமர்ஜென்சியான்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ நான் டென்ஷனில் இருக்கேன், நான் வேலையில் இருக்க, எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் சண்டைக்கு பின்னாடி வந்து அவங்களுக்குள்ள அன்பு தான் இருக்கும், ஆனால் அது எப்படி வெளிப்படுத்த அப்படிங்கிறது தெரியல. இதனால என்னாகுதுன்னா புது வாழ்க்கை, புது லைஃப், நியூ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதட்டம் வந்துருது அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம், ஃபேமிலி பிளானிங், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, ஜாப் ஒர்க்கை வந்து எப்படி பிளான் பண்ண போறோம், இது மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது பார்த்தோம்னா எனக்கு யாருமே கிடையாது, யாரும் உங்கள் வீட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கல, எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு வந்துடுறாங்க. அடுத்து ட்ரஸ்ட் இஸ்யூஸ், நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிருது ரெண்டு பேருக்குள்ளேயும். ரெண்டு பேரும் வந்து சரியாக பேசிக்காதனால அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டால் மிஸ்ட்ரஸ்ட் ஆகிடுது. முன்னாடி மாதிரி இல்லை, நீ ஃபோன் தனியாக வைக்கிறேன், அந்த மாதிரி வந்து நிறைய இஸ்யூஸ் சொல்லுவாங்க, நிறைய வந்து குறை சொல்லிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தாலே வந்து பிரச்சனை வந்துடுது, நீ என்னையை கண்ட்ரோல் பண்ணுற, நீ என்னையை கண்ட்ரோல் பண்ணுற, நீனும் இருந்துக்கோ நானும் இருந்துக்கிறேன், நீ என்னுடைய ஃப்ரீடம்னா தலையிடாத, நான் உன்னுடைய ஃப்ரீடம்னா தலையிடலை, நீ எதுக்கு என்னுடைய மொபைல் எடுத்து செக் பண்ணுற, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, இது மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுடைய வந்து மிஸ்ட்ரஸ்ட் ஆகிடுறாங்க. மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு அழகான ரயில் பயணம் மாதிரி தான், ரசிச்சுட்டே போகணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பயணம். இல்லை பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து உடனே தடாலடியாக முடிவெடுத்து இறங்குற அளவுக்கு வந்து அது வெறும் ரயில் பயணம் மட்டுமே கிடையாது, அது கரெக்டாக எங்கே போகணுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளோட டெஸ்டினி வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்து அந்த குடும்ப உறவில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, எங்கள் அம்மாவுக்கா உங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவா உங்கள் அக்காவா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டாக உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டாக, என்னுடைய சாய்ஸ் உன்னுடைய சாய்ஸ், எல்லாமே பார்த்தோன்னா நீயா நான் போராட்டம் மட்டும் தான் நடந்துட்டுருக்கேன், அதெல்லாமே இல்லாமல் நீ தவறா நான் தவறான்னு யோசிக்காமல் நீனும் ரைட்டு நானும் ரைட்டு, ஸோ ரெண்டுல சேர்ந்து எது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிறந்த தம்பதிகள் அப்படின்னா எந்த சண்டை வந்தாலும் கைவிடாமல் அமைதியாக பொறுமையாக முடிவுகள் எடுத்து சேர்ந்து பயணிக்கிறது தான் வந்து அழகான திருமண வாழ்க்கை.
1: உளவியல் சார்ந்த ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலர் நிகழ்ச்சியோடு. நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 44 ரூபாய், சுரைக்காய் 24 ரூபாய், சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் 48 ரூபாய், பீர்க்கங்காய் கிலோ ஒன்றுக்கு 66 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் 50 ரூபாய், கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 64 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், பூசணிக்காய் 24 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். நேர்கள் இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகிய பிரிவுகளில் வரும் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. அறிவிக்கப்பட்ட பிரிவுகளில் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விருதாளர்கள் awards.tn.gov.in என்ற வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தில் விவரங்களை பதிவு செய்தும் கோரப்பட்ட விவரங்களை இணைத்தும் நாளைக்குள் விண்ணப்பிக்கலாம். தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வானிலை முன்னெச்சரிக்கையா

தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர்

அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டங்கள் இன்று காலை 11 மணி அளவில் கல்லூரியின் பல்நோக்கு அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,599 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 249 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களிருந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு வரும் பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரி

கானடா ராகத்தில் சுவாதித்திருநாள் கீர்த்தனை கேட்டும் தொடர்ந்து நாட்டை ராகத்தில் சரசி ருகாசன பிரியே புலியூர் துரைசுவாமி கீர்த்தனை ஆதிதாளம்.

நேரம் 9:26:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

காம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டோம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா.

0: 1 நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடி உதவி வழங்கிய அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இவ்விபத்து தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடினர். இப்பேச்சுவார்த்தையின்போது மேற்காசியாவில் அமைதி நிலவ கத்தார் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைக்கிறார். கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும் எனவும் இதற்கென 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில
2: துறை
1: சார்பில்
2: 12 கோடி
1: மாவட்டம் சீர்காழி அரசு இசைப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்குகிறது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 700 கனஅடியாக குறைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய சொத்து தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது
3: அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.
4: 10:02
1: வயதிற்குட்பட்ட இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது 20
4: போட்டி
1: சென்னையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறுகிறது. 3வது இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதி நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

கவுண்டரோட

0: நிகழ்ச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 11 மணிக்கு தன்னுடைய வார்த்தைகளால் வரிகளுக்கு வல்லமை சேர்த்தவர்
1: கண்ணதாசன்.
2: ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு பத்தியாக எழுதுகிற ஒரு உத்தியை கையாண்டு வெற்றி பெற்றவர் கவியரசு கண்ணதாசன்.
1: பண்பாடுகளை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு அவர்தான் மிகச்சிறந்த
0: கவியரசர் கண்ணதாசன் நினைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகிய வரிகளா தத்துவ நெறிகளா. சிறப்பு பட்டிமன்றம் இன்று பிற்பகல் 11 மணிக்கு திருச்சி ரெயின்போ பண்பலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: முத்துச்சிதறலில் ஒழிக்கிறது அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.
2: எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக வித்யாசாகரோட இசையில கேட்டு ரசிச்சோம். இந்த அழகான பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்முடைய கூட ஆட்டம் போட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல். இந்த உலகத்துல நட்பையும் அன்பையும் விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தூய்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையோட எந்த ஒரு கடினமான பாதையும் ரொம்ப சுலபமா கடக்க வச்சோம். அப்படிப்பட்ட அழகான நட்பையும் காதலையும் கொண்டாடுற சூப்பரான படத்தோட பாடல் தான் கேட்க போறோம். இளையராஜோட இசையில ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக இன்னும் உங்களுக்கு

10:25 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது போடு ஆட்டம் போடு. நினைவு பாடலாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக பாடல்.

0: இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. நேர்கள் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்களாக. சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

0: நேர்களைத்து உரை கேட்டது. ஒரு பட பாடல்களாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். நேரம் 10:45.
1: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? இப்ப நம்ம ஊர்ல இருக்க பல வீடுகள்ல விடிய விடிய ஒரே விவாதம் தான் ஓடிட்டு இருக்கும். என்ன விவாதம் தெரியுமா? பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்து நம்ம வீட்டு பிள்ளைய என்ன காலேஜ்ல சேர்க்கலாம், என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம், இந்த விவாதம் தான். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வழக்கம் போல அவங்க பங்குக்கும் போன பண்ணி, தம்பி என்ன மார்க்கு, அடுத்து என்ன படிக்க போறான் அப்படின்னு கேட்டு பிளட் பிரஷரை ஏத்திட்டு இருப்பாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு, ஏன்பா அடுத்து என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டா, 10ல் 8 பேரு கண்ண மூடிட்டு சொல்ற ஒரே பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே கோடிங் மட்டும்தானே நினைச்சிட்டு நிறைய பேரு உள்ள வராங்க. ஆனா விஷயம் அப்படி இல்ல மக்களே, அதுக்குள்ள ஏகப்பட்ட படிப்புகள் வச்சிருக்காங்க. உதாரணமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கேம் டிசைனிங்னு லிஸ்ட் நீளமா போய்கிட்டே இருக்கும். இத்தனை கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு, இதுல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல பேருக்கும் குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் உலகத்துல என்னென்ன புதிய கோர்சஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, எதை எடுத்தா உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வராங்க ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஜே ஹாஜ்ரம் பிவி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
2: அகில இந்திய வானொலியின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜே ஹாஜ்ரம் பிவி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜமால் முகமது காலேஜ், திருச்சி. பிளஸ் டூக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறள் கல்வியும் சரியான தொழில் தேர்வும் வாழ்க்கையில் மிக முக்கியம் என கூறுகிறது. சோ என்னோட சில கருத்து நம் மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் சொல்ல விரும்புறேன். 12th ரிசல்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆயிருச்சு. இந்த காலகட்டம் தான் மாணவர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா அவங்க இப்போ அவங்களுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க உயர்கல்விக்கு என்ன படிப்பை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே சோசியல் மீடியா வச்சுதான் டிசைட் பண்றாங்க. சோசியல் மீடியால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்போ சமூக ஊடகங்களோட நல்ல தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல்வேறு படிப்புகள் பத்தி விழிப்புணர்வு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா சோசியல் மீடியால இருந்தா கிடைக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இதுலலாம் நமக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய காலேஜ் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா போஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்ம அதை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்ன படிப்பு படிச்சா என்ன கேரியர் இருக்கு அப்படிங்கிற
3: அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க நம்மளோட. இப்போ

அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணையில நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில, என்ன சேலரி கொடுக்கறாங்க, எந்த ஜாப் ரோலுக்கு என்ன ஸ்கில் நமக்கு தேவை, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஃபியூச்சர் டிமாண்ட் எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்ம எங்க இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியால இருந்தா நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து இன்டர்நெட் அப்பதான் க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது, நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து காலேஜ் அட்மிஷன் போடுறோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள், ஸ்காலர்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க. அதே மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறாங்க. இத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சோசியல் மீடியால தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் லோன் எப்படி வாங்குறது, யார் அதுக்கெல்லாம் எலிஜிபிள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து சோசியல் மீடியால இருந்து கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கும் போது, இப்ப நீங்க இன் ஃபியூச்சர் வந்து ஹையர் எஜுகேஷன் நீங்க பண்ணணும், பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ்க்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம சோசியல் மீடியால தான் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்னு சொல்லையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து யாரு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்டர்ன்ஷிப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டு இன்டர்ன் அக்ராஸ் டாப் கம்பெனிஸ் இன் இந்தியா. அடுத்து AICTE வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து AICTE ஓட இன்டர்ன்ஷிப் போர்ட்டல்ல நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கில் இந்தியா, இது யார் மேனேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர். அடுத்தது டிஜிட்டல் இந்தியா. இந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போர்ட்டல்லாம் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றது ஃப்ரீ தான். நம்ம ஜஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு என்ன விதமான இன்டர்ன்ஷிப் தேவையோ அதை நம்ம பண்ணலாம். சோ இன்டர்ன்ஷிப் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்க தியரட்டிக்கலா படிச்ச நாலேஜ நீங்க பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்டர்ன்ஷிப். அடுத்தது ஆன்லைன் சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸ். இதுவும் நம்ம எங்க இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியால இருந்தா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயா. சோ இது வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் IIT, NIT, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இவங்க எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயா அவங்களோட கோர்ஸ் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ இது மூலமாவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியானால இருக்க அட்வான்டேஜஸ் சொன்னேன். சோ நம்ம பாசிட்டிவ் வேல சோசியல் மீடியா பாக்குறோம் அப்படின்னா இப்படி பாக்கலாம். இப்போ சோசியல் மீடியால வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% அக்யூரேட்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ நீங்க சோசியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம், இப்போ சோசியல் மீடியாலே பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் மூலமா நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. நீங்க இந்த கோர்ஸ் படிச்சா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு. சோ அதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு சில விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டா ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேமஸா இருக்குங்கன்னா நம்ம எல்லாருமே அதை போய் படிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத நாம தாங்க நம்மள அனலைஸ் பண்ணிக்கணும். சோ இதெல்லாமே நாம சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ்னால ஆகிறது. சோ இதை தான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளோட லைஃபோட க்ரூஷியல் பார்ட் அப்படிங்கும் போது நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்மளோட ஸ்கில் என்ன, நம்மளோட லைஃப் டைம் கோல் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க என்னென்ன கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். சோ இதுல நான் இந்த சர்வேல என்ன எடுத்தேன் அப்படின்னா இன்னன்ன அரௌண்ட் திருச்சியில இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கும் போது இதுல என்ன படிப்போம், ஏன்னா நிறைய பேரு நம்ம டிகிரியே சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்றோம், ஒன்னொன்னுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியாம. இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பாக்கையில நீங்க தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிப்பீங்க. சோ டெப்தா படிப்பீங்க சரிங்களா. இதுக்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா நாம பிளஸ் டூல மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். சோ இதுக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் படிப்போம், இங்க ப்ரோக்ராமிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தி படிப்போம். அதான் டிஃபரன்ஸே. சோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் டூல நீங்க மேக்ஸ் இல்ல அப்படின்னா பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். சோ படிச்சிருந்தா தாராளமா நீங்க பிசிஏ அப்ளை
பண்ணலாம். அடுத்தது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி

சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், நெட்ஒர்க்கிங், இத பத்தி ஒரு படிக்கிற படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இதுக்குமே கண்டிப்பா நம்ம 12th மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஓகே, சோ இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் சைபர் செக்யூரிட்டி. சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சைபர் செக்யூரிட்டியும் ஜாயின் பண்ண ஒரு கோர்ஸ். சோ நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த கோர்ஸ் எங்க அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஜமால் முகமது காலேஜ்ல இந்த பிஎஸ்சி ஐடி வித் சைபர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். சோ இதுதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் கோர்ஸ். இதுல 12th வந்து மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சவங்க ஜாயின் பண்ணலாம். இதுல என்ன நல்லா உங்களுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பைதான், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பவர் பிஐ, இதெல்லாமே நமக்கு சொல்லி தராங்க. அடுத்தது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். சோ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் சொல்லி பாக்கல, இதுல டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்பு இது. இதுக்கும் நீங்க 12th மேத்தமேட்டிக்ஸ் குரூப்பா இருந்தா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ். சோ இந்த கோர்ஸ் ஒரு மாடர்ன் கோர்ஸ். இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ஸும் சேர்ந்தது. இது திருச்சியில் எங்க கொடுக்குறாங்கன்னா காவேரி காலேஜ்ல வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்றாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ். அடுத்தது பிகாம் சிஏ. அதாவது யாரெல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பிகாம் சிஏ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி. அடுத்தது வொகேஷனல் குரூப்.

0: ஜி. இப்போ பிஓக்கு அப்படிங்கும் போது யாரெல்லாம் சேரலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, பிளஸ் டூ முடிச்ச யார் வேணாலும் சேரலாம், இதுக்கு மேக்ஸ் தேவையில்லை. அப்ப யார் வேணாலும் சேரலாங்கிற போது பாத்தீங்க அப்படின்னா, வந்து சில பேர் வந்து மேக்ஸ் படிக்காம இருப்பாங்க, ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல 60% வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் அப்ரோச் தான் இருக்கும், 40% மட்டும் தான் உங்களுக்கு தியரட்டிக்கல் அப்ரோச் இருக்கும். சோ இந்த கோர்ஸ் எங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஷப் கீபர் காலேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது பிஓக் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட். சோ இந்த பிஓக் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்மே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் அப்ரோச் தான், ஆனா இது வந்து சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதுக்குமே பிளஸ் டூ முடிச்ச யார் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹோலிகிராஸ் காலேஜ்ல இருக்கு, செயின்ட் ஜோசப் காலேஜ்ல இருக்கு. சோ இதெல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நீங்க பிளஸ் டூக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எடுக்கலாங்கிறது. சோ இன்ஜினியரிங் கோர்சஸ்மே நீங்க எடுக்கலாம். இப்ப நிறைய காலேஜஸ் வந்து இன்ஜினியரிங்ல வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் AI & ML, BTech Information Technology, BTech Artificial and Data Science, BTech Artificial Intelligence and Machine Learning, இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு, IoT இருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்க கோர்சஸ். ஏன்னா நாமளே இன்னைக்கு வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணிருக்க வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் வந்து ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் டிஜிட்டல் செக்யூரிட்டி, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நாம இதெல்லாம் கத்துக்க வேண்டியது நெசசிட்டி தான். ஆனா இந்த கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தென் கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். சோ இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிக்கலாம். சோ ஃபைனலா நான் என்ன சொல்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே டேலண்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க ஒரு ஒரு ஸ்டெப்ஸா நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஷைன் ஆகலாம். அதனால பிலீவ் யுவர் செல்ஃப். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அகில இந்திய வானொலிக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் கன்ஃபியூஷனுக்கு எல்லாம் ஒரு வழியா எண்டு கார்டு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
1: குறள் அமுதம் தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 5வது குறட்பா.

0: ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றவும் ஆராயாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை நல்ல பயிருள்ள பாத்தியுள் நிலைப்பொருத்துவது போன்ற செயலாகும்.
1: வகை

கவலையிலே இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆண்குருவி, மனிதர்கள் எப்பவும் அவங்களுடைய தேவைகளுக்காகவும் உணவுக்காகவும் எங்கேயாவது ஓடிட்டே இருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொன்னிச்சான். ஆனாலும் பெண்குருவி விடவே இல்லையாம், நாமும் தானே உணவுக்காக அலையிறோம், ஆனால் நாம் இந்த அளவுக்கு கவலையா இல்லையே அப்படின்னு கேட்டுச்சான். ஆண்குருவி, அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நாம எப்பவுமே இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றோம், ஆனா மனிதர்களோ இயற்கையை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தன்னோட மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக்கிறாங்க. காடு, நிலம், மண்வளம், காற்று அப்படின்னு அதனுடைய வளத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்கோம். உதாரணமா விளை நிலங்கள்ல வீடு கட்டுதல், இடமே இல்லாம அடுக்குமாடி கட்டடம் வேற, எங்கெல்லாம் குளங்கள், ஆறுகள் இதெல்லாம் இருந்துச்சோ அதனுடைய சுவடுகள் கூட இப்போ தெரியறது இல்லைங்க. அது மட்டும் இல்லை, வீடு, தொழிற்சாலை கழிவுகள் இதெல்லாம் தண்ணியை போய் மாசுபடுத்துது, இதனால நீர் மாசு. யார்கிட்டையாவது இன்னைக்கு பைக் இல்லாமல் இருக்கா? வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, இதனால காற்று மாசு. இப்படி நமக்கு நாமே பல தீமைகளை உருவாக்கிக்கிறோம். அதனால் இயற்கை தரும் பேராபத்தை நம்மளால தாங்கவே முடியலைங்க. இயற்கையை நாம நேசிச்சாதான் இயற்கை நம்மை வாழ வைக்கும். இனியாவது புரிந்து கொள்வோம், இயற்கையும் இறைவனும் ஒன்று. இயற்கையோடு இணைவோம், மாசில்லாத பூமியை உருவாக்குவோம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சாலையோரத்த ஆலமரத்தடியில மூட்டை முடிச்சுகளோட களைப்பா வந்த ஒரு ஆளு அந்த மரத்தடியில உட்காந்து ரொம்ப சோகமா இருந்தான். அது மட்டும் இல்ல, உடல்ல வியர்வை பெருக்கெடுத்து ஓடிட்டே இருந்துச்சு. முகத்துல என்னமோ இனம் புரியாத ஒரு கவலை. இத அந்த மரத்து மேல இருந்த ரெண்டு குருவிகள் பாத்துட்டு இருந்துச்சான். அதுல பெண் குருவி ஆண் குருவி கிட்ட கேட்டுச்சான், ஏன் இந்த மனுஷங்க எப்ப பார்த்தா

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று சுதா ரகுநாதன் பாட்டு. துவக்கமாக ராகசுதா ரச என துவங்கும் தியாகராஜர் கிருதி. ஆந்தோளி ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று சுதா ரகுநாதன் பாட்டு. தொடர்ந்து ராகேஷ்ரீ ராகத்தில்லானா ஆதித்தாளம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து

0: பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக

0: மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளபோதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி 102.1 பாப்கார்ன்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் கடித வழி காணங்களின் அணிவகுப்பாய் ஒழிக்கவிருக்கின்றது மதுரகீதம். இன்றைய அவசர உலகத்தில் வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில்னு எத்தனையோ வந்துட்டாலும் ஒரு இன்லைன் லெட்டர் எடுத்து அல்லது ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை அழகாக பேனாவால் எழுதி அதை தபால் பெட்டியில் போடுற சுகமே தனிதாங்க. அந்த வரிகளில் இருக்கிற பாசமும் நேசமும் என்றைக்குமே குறையாது. அப்படி தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போவிற்கு நேயர்கள் ஆசையாக எழுதின கடிதங்கள் மூலமாக தான் அவங்க கேட்ட மதுரமான பாடல்களையும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க, முதல் கடிதம் யார் எழுதினதுன்னு பார்க்கலாம். லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக.

மதுரை கீதத்தில் இனி ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி கள்ளுக்குழி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இவர்களின் விருப்பத்திற்காக பாடல்.

காலம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் நம் மனதிற்குள் ஏற்படுத்திய சுவடுகள் மாறுவதே இல்லை. அவை என்றும் அழியாத காவியங்கள். திரை இசை வரலாற்றின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்கும் காவிய கானங்களோடு உலாவரவிருக்கின்றது மதுரகீதம். மதுரகீதத்தின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா ஸ்ரீ இவர்களின் விருப்ப பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திற்காக.

மதுரகீதத்தின் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, சரண் இவர்களின் விருப்பத்திற்காக பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பாடல்.

கடந்து போன காலங்கள் கவிதையாகலாம், ஆனால் கடந்து போன அந்த பொற்கால பாடல்கள் நம் நெஞ்சில் என்றும் அழியாத காவியங்கள். தலைமுறைகள் தாண்டி தாளங்கள் மாறினாலும் நம் காதுகளுக்குள் என்றும் தேனாய் பாயும் காவிய கானங்களின் அமுத துளியாய் இது மதுரகீதம். மதுரகீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமரன் நகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நித்திஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக.

மதுர இதத்தில் இனி புதையல் திரைப்படத்திற்கான பாடல். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கூகூர் புகழேந்தி, மேலகொண்டையம்பேட்டை சிவாஜி ராமலிங்கம், வாசுகி அகிலாம்பாள், சன்னதி வீதி ஜோதி பானுமதி, சீயபுரம் வெற்றிவேல், வாசுகி வீரமணி, வித்யாதேவி கண்ணன் ஜனனி, பெருந்துறை ஆறுமுகம் மேனகா அட்சயா சுதன், துறையூர் மதன்குமார், சதீஷ்குமார் ஜெயந்தி மாயா, இவர்களுக்காக விருப்ப பாடல்.

மதுரகீதத்தின் அடுத்த பாடல் மறக்க முடியுமா திரைப்படத்திற்காக விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் நத்தக்காடு தில்லைவாசன், செல்வமணி, ஜெகஜோதி, பெரம்பலூர் விஜயா இவர்களின் விருப்ப பாடல்.

காற்றலைகளின் காவிய கானங்களாக உங்கள் இதயங்களை நினைக்கும் வண்ணமாய் இது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் பனத்தோட்டம் திரைப்படத்திற்காக சரண்யா இவர்களின் விருப்பத்திற்கான பாடல்.

சுட்டெரிக்கும் வெயில், ஆனால் உங்கள் காதுகளுக்குள் நனைய காத்திருக்கிறது ஒரு மெல்லிய சாரல் மலை. வரிகளின் ஆழத்தில் நம்மை உருக வைத்து இசையின் மென்மையில் நம்மை சிலிர்க்க வைக்கும் காலத்தால் அழியாத கீதங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்ப பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திற்காக.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவரு சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காவிய கானங்களின் மதுர கீதம் இதுவரை ஒலித்தது.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம்.

0: உணவு விற்பனையாளர்கள் அவங்க உணவு சர்வ் பண்றவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரோம். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க.
1: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்பு

0: ஓம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் எல்இடி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகைக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த June 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: as the two goalkeepers. In the FIFA World Cup 2026, Colombia have qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in the Group K match in Guadalajara, Mexico today. Daniel Munoz's second-half goal broke Lionel Mpassi's resistance as Colombia made it two wins from two in Group K to progress. Earlier, Portugal crushed Uzbekistan by 5-0 in a Group K at Houston in the United States. Cristiano Ronaldo scored two goals to help Portugal roll to a 5-0 win over Uzbekistan. Ronaldo became the first player to score in six different World Cup tournaments, with his goals adding another impressive accomplishment to his storied career. He was named Man of the Match. Heavy Industries Minister H.D. Kumaraswamy today urged the steel industry to embrace digitalization as a cornerstone for future growth. Addressing the Chintan Shivir on digitalization in the steel sector in New Delhi, he highlighted India's robust steel sector performance. Benchmark domestic equity indices were trading 1% higher in the afternoon session today. The Sensex surged 908 points to 77,109, while the Nifty jumped 241 points to 24,065 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. India lodges strong protest against Pakistan over Kashmir issue at UNSC, accuses Islamabad of misusing its position as co-chair. Indian Embassy in Tehran issues revised advisory for internationals to continue to avoid all non-essential travel to Iran. IMD issues red alert for very heavy rainfall over Konkan and Goa today. Assam on high alert after heavy rain accompanied with flash floods hit parts of Arunachal Pradesh. Hockey India announces 24-member junior women's squad for upcoming United Kingdom tour beginning next month. And in FIFA World Cup, Colombia qualifies for round of 32 after beating DR Congo 1-0 in Mexico today. And with that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பில் பொருளாதார முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆர்ஐச் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி, தொடர்ந்து கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகளும் மேலாண்மையும், சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். முதலில்
3: கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் தரையேறி வரும்போது
2: கிராமப்புற பொருளாதார முக்கியத்துவத்துல நன்னீர் மீன் வளர்ப்பும் ஒன்றுங்க. இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு குறைந்த செலவுதான் ஆகும், நிறைந்த வருமானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னென்ன வகையான மீன்களை எல்லாம் இந்த நன்னீர் மீன் வளர்ப்புல வளர்க்கலாம், என்னென்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம், இத பத்தின தகவல்களை இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி அவங்க.
4: நன்னீர் வளர்ப்புனா என்னங்க?
5: நன்னீர் மீன் வளர்ப்பு என்பது ஏரி, குளம், பாசன கால்வாய், கிணறு மற்றும் நீர்த்தேக்கங்கள் போன்ற நன்னீர்களில் மீன்கள் உற்பத்தி செய்து மீன்களை பெருக்குவதாகும். இது நன்னீர் மீன் வளர்ப்பு சொல்லப்படுகிறது.
4: ஐயா, இப்போ கிராமப்புறங்களில் இந்த நன்னீர் மீன் வளர்ப்புங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
5: இது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருப்பதால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது.
4: ஐயா, இப்போ இந்த நன்னீர் மீன் வளர்க்கறதுனால என்னென்ன பொருளாதார நன்மைகள் வந்து வளர்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
5: பொருளாதார நன்மைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வருமானம், வேலை வாய்ப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் போன்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
4: இந்த நன்னீர் வளர்ப்பில் என்னென்ன வகையான மீன்களை வளர்க்கலாம்?
5: பொதுவாக பார்த்தீங்கன்னா நன்னீர் மீன் வளர்ப்பில் கொடுவா, கட்லா, மிருகல், கெண்டை போன்ற மீன்கள் வளர்க்கப்படுகின்றன.
4: இது ஏரி குளங்களில் மட்டும்தான் வளர்க்கலாமா, இல்லை நம் தனியாக குட்டை அமைத்து அது மாதிரி ஏதாவது வளர்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டா?
5: இது ஏரி குளம் மட்டும் இல்லாமல் குறைந்த நிலம் இருந்தாலும் இதை நம்ம ஒரு சிறிய குளமலை ஏற்படுத்தி அந்த சிறிய குளத்திலையும் மீன் வளர்க்க முடியும். குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கும் வருமானம் பெற முடிகிறது.
4: இது

0: ஒரு சிறு குறு தொழில் மாதிரி தொடர்ந்து செய்யலாமா, இல்லை இது வந்து சும்மா பகுதி நேரம் அடிஷ்னலாக தான் வச்சுக்கோங்க?
1: தொடர்ந்து செய்யலாம். இப்போ நார்மலாக விவசாயம் மட்டும்தான் செஞ்சிகிட்டு இருப்போம். விவசாயத்தோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சிறு மற்றும் குறைந்த நிலத்தாறுகளுக்கு சிறிய குளங்கள் மீன் வளர்த்து முடிஞ்சால் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கும் இரட்டிப்பு வருமானம் மாதிரி அமைகிறது.
0: பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு இங்கே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மீன் வளர்ப்பு தொழில்?
1: பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மீன் உணவு தயாரித்தல், மீன் குஞ்சு பராமரிப்பு மற்றும் விற்பனை, மீன் பதனிடுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு குடும்ப வருமானத்தை உயர்த்துகின்றனர்.
0: அதே போல் இந்த நன்னீர் வளர்க்கறதுனால, முக்கியமாக மீன் வந்து ஒரு புரத உணவு அப்படிம்பாங்க, இது வந்து இந்த நன்னீர் வளர்க்கறதுனால அந்த ஊட்டச்சத்து அந்த வளர்க்கக்கூடிய குடும்பங்களுக்காக இருக்கட்டும், வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கட்டும், ஊட்டச்சத்து பாதுகாப்பு எந்த வகையில் இருக்குங்கிறத சொல்லுங்க.
1: ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, உயர்தர புரதம், விட்டமின்கள் மற்றும் ஒமேகா அமில தாதுக்கள் போன்றவைகள் சத்தாகவும் பாதுகாப்பாகவும் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன.
0: ஐயா, இதை வந்து விவசாயத்தோட, அதாவது நெல் பயிரோட சேர்த்து இது மாதிரி ஏதாவது வளர்க்க முடியுமா?
1: வளர்க்க முடியும். எப்படின்னா, இது ஒருங்கிணைந்த மீன் பண்ணை மாதிரி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நெல் மீன் வளர்ப்பு, வாத்து மீன் வளர்ப்பு, கோழி மீன் வளர்ப்பு போன்ற ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மூலம் வளர்க்கும் போது நமக்கு லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும்.
0: ஐயா, இந்த மாதிரி மீன் வளர்த்தா சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்குது?
1: சந்தை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நிறையா நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக மீன் குளம் பராமரிப்பு, மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்தல், மீன்களினுடைய போக்குவரத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற மூலம் வளர்ச்சியாக தான் அமைகின்றன.
0: இப்போ இந்த மாதிரி நன்னீர் மீன்களை வளர்க்குறதுக்கு செலவு எதுவும் அதிகமாக ஆகுமாங்க?
1: செலவுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த முதலீடு தேவைப்படும். ஏன்னா நம்ம சிறிய நிலத்த விவசாயிகளும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அமைகிறது.
0: ஐயா, இது மாதிரி நம்மளே வந்து செயற்கையாக குளங்கள்லாம் ஏற்படுத்தி செய்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா?
1: இது பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உகந்த ஒரு தொழிலாக இது அமைகின்றது.
0: மீன் வளர்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத சொல்லுங்கள்.
1: மீன் வளர்க்கும்போது நம்ம என்னென்ன கவனத்தில் கொள்ளணும்னா, சவால்கள், அதாவது சவால்கள் என்ன மாதிரி இருக்கும்னா, மீனுடைய தீவன பற்றாக்குறை, மீனுடைய நோய் தாக்கம், நீர் தட்டுப்பாடு, இதில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுமாரி பிரச்சனைகள், சவால்கள் வரும் நேரத்தில் அறிவியல் சார்ந்த முறைகளை அணுகும்போது நமக்கு மீன் வள மேலாண்மையை உயர்த்த முடியும்.
0: இப்போ ஒருத்தர் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்போ எவ்வளோ பெரிய, அதாவது குளம் மாதிரி அமைப்பு வச்சுக்கலாம், எவ்வளோ அடி தோணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லலாமாங்க?
1: மினிமம் ஒரு அரை ஏக்கர் கம்மியாகவும் நம்ம சிறிய குளம் மாரி அமைச்சு அதுக்கு அந்த குளத்துக்கு ஏற்றாற் போல், அந்த பரப்பு தகுந்தாற் போல் மீன் குஞ்சுகளுடைய அளவு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 18 to 20 மீன் குஞ்சுகளை நம்ம பராமரித்து விவசாயத்தை இன்னும் டெவலப் பண்ண முடியும்.
0: இப்போ இந்த மீன் பண்ணுறாங்களே, அது வந்து இந்த பொருளாதாரத்துக்கு எந்த வகையிலலாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது கிராம பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும், அது எந்த வகையில் வேலை வாய்ப்புகளை கொடுக்குது, அந்த மாதிரியான விவரங்களை?
1: ஆமாம், சொல்லலாம் சார். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, விவசாயம் ஒரு முதன்மையான வருமானம் உள்ள தொழிலாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மீன்வளத்துறையும் விவசாய பண்ணைகளுக்கு ஒரு முக்கிய வருமானம் தரக்கூடிய பொருளாதாரமாக அமைகிறது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இந்த ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்த்தேக்கங்கள் நிறைந்த நன்னீர் வளங்களை வீணடிக்காமல் அது முறையாக சிறிய குளங்கள் போல அமைத்து அதில் தேவையான அளவுக்கு ரோகு, கட்லா, கெண்டை போன்ற நன்னீர் மீன் வளத்துக்கு தேவையான மீன்களை நம்ம உற்பத்தி செய்து, அதன் மூலமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கிராமம், நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம கிராமப்புற மக்களுக்கும் வாழ்வில் ஒரு பொருளாதார முன்னேற்றமாக அமையும்.
0: இப்போ நீங்கள் இந்த மீன் வள விரிவாக்கம் மற்றும் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் இது சார்ந்து என்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: பொதுவாக இப்போ எங்கள் துறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு வந்து பொதுவாக புள்ளியியல் சார்ந்த கருத்துக்களை நான் மாணவர்களிடையே பாடத்தில் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அது மீன் வளத்தில் எந்த மாதிரி தரவுகளை சேகரிக்கலாம், மீன்களுடைய தரவுகளை கொண்டு மீன் வளத்தில் எந்த அளவுக்கு மாணவர்கள் ஆராய்ச்சி துறையில் அவங்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலாம் என்பதை நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கோம்.
0: ஐயா, மீன் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடியது இதற்கு?
1: மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வருமானத்தை வந்து இரட்டிப்புக்காக வருமானம் இல்லாமல் அவங்களுடைய மன ரீதியாக, உடல் ரீதியாகவும் ஒரு அமைதியான வாழ்க்கை முறையில் மனம் அமையிறதுக்கும் இது ஒரு பாதுகாப்பான ஒரு விவசாய முறையாக நான் சொல்லுறேன்.
0: இதுக்கு இந்த தீவனம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமாங்க?
1: தீவனம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு ஏரியாவில் அமைச்சு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மீன்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தீவனம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த தீவனம் கரெக்டாக மீன்களை ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்பொழுது மீன்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கரெக்டாக கொடுக்கணும். இல்லை மீன் பற்றாக்குறை வந்தாலும் நமக்கு வந்து இது சவாலாக அமைஞ்சிடும். மீன்கள் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தீவன முறைகளை கரெக்டாக மேலாண்மை பண்ணனா நம்ம

0: தேவையான லாபம் பார்த்தா அதிகபரியமா கிடைக்கும். அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: சங்கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே.
2: தீவன முறைகளை சரியா மேலாண்மை செஞ்சாலே போதும், நிச்சயமா லாபத்தை பெறலாம் அப்படின்னு இதுவரைக்கும் நன்னீர் மீன் வளர்ப்பு பத்தின பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி அவங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பால் காய்ச்சல் பாதிப்பால கறவை மாடுகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், இதை தடுக்க என்னென்ன மேலாண்மை முறைகளை எல்லாம் நாம கடைபிடிக்கணும், இத பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க.
3: பால் காய்ச்சல நோயை வேறு நோயிலிருந்து நான் எப்படி பிரிச்சறிஞ்சுக்கிறது?
4: பால் காய்ச்சல் அப்படிங்கிறது கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு தனி குறைபாடாக மட்டும் இருக்காது. இந்த கால்சியம் குறைபாட்டினால மாட்டுக்கு மேலும் பல்வேறு சிக்கல்களோ இல்லை பல உபவியாதிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, முதல்ல நஞ்சு கொடி தங்குதல். அதாவது மாடு கண்ணு போட்ட உடனேயே சில மணி நேரங்களில் நஞ்சு கொடி வந்து முழுமையாக வெளியேறிடும். ஆனால் கால்சியம் குறைபாட்டில் நஞ்சு கொடி வெளியேறாமல் அப்படியே தங்கிடும். இதனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கருப்பை வெளித்தள்ளுதல். இந்த கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள தசைகள் மென் தசைகள் எல்லாமே சுருங்கி விரியதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணி. கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது கருப்பையில் உள்ள தசைகள் சுருங்கி விரியறதுல தாமதம் ஏற்படும். அப்படி சுருங்கி விரியாமல் இருக்கும்போது கருப்பை என்ன பண்ணும் அப்படின்னா பிறப்புறுப்பின் வழியாக வெளியே தள்ளிடும். அப்படி தள்ளும்போது மாட்டினுடைய கருப்பைக்கு காயம் ஏற்படவோ இல்லை நோய் தொற்று ஏற்படவோ ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா கருப்பை வீக்கம் மற்றும் நோய் தொற்று. கருப்பை வந்து சரியாக சுருங்கி விரியாததுனால எளிதில் நோய்வாய்ப்பட்டு கருப்பை தொற்று ஏற்படும். அதனால் மாட்டின் உடல்நிலை வந்து இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த நோய் பார்த்தோம்னா கீட்டோன் செறிவு நோய். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கன்று போட்ட மாடில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு. கால்சியமும் குறைவாக இருக்குது, மாட்டோடைய உடலில் ஆற்றலும் குறைவாக இருக்குது. அதனால் போதுமான அளவுக்கு பால் உற்பத்தி செய்யறதுக்கான எந்த ஒரு சத்துமே மாட்டுக்கிட்ட இல்லை. அந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா உடலில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அந்த கொழுப்பு சத்து வந்து ஆற்றலாக மாற்றப்படும். கொழுப்பு சத்திலிருந்து ஆற்றலாக மாற்றப்படும் போது நிறைய கொழுப்பு அமிலங்கள் வந்து உருவாகும். இந்த கொழுப்பு அமிலங்கள் ரத்தத்தில் அதிகரிச்சதுன்னா அது கீட்டோன் செறிவு நோய் எனப்படும் ஒரு குறைபாட்டு நோயை ஏற்படுத்துது. இதுவும் மாட்டோட உடல்நிலை வந்து மோசமாகிறதுக்கு இன்னொரு காரணியாக அமையும். நாலாவது வந்து இரைப்பை இட நழுவல். அதாவது மறுபடியும் இந்த கால்சியம் குறைபாடு தான். இதனால இரைப்பையோட தசைகளும் சுருங்கி விரியாது, மாடு தீவனம் எடுத்துக்காது. தீவனம் எடுத்துக்கிட்டாலுமே இரைப்பையோடைய செயல்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால இரைப்பை அதனுடைய இயக்கமே பாதிச்சு ஒரு இடத்துலேருந்து வயிற்றில் இன்னொரு இடத்துக்கு நகுந்து தள்ளி போயிடும். இதனால மேலும் மேலும் மாடு வந்து தீவனம் உட்கொள்ள முடியாமையோ செரிமானம் நடக்காமையோ ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிடும். இதை எல்லாமே தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா மாட்டின் இனப்பெருக்க திறன் குறைபாடு. ஒரு தடவை வந்து மாட்டோட கருப்பை நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சினை பருவங்கள், மாடு வந்து பருவத்துக்கு வர்றது தாமதமாகும், அண்ட முட்டைகள் வெளியேறுவது வந்து தாமதமாகும். இதனால் மாடு வந்து கருவுறாமையே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனால் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியினால பாதிப்பு வந்து அதிகம் ஏற்படும். இந்த பால் காய்ச்சலை கன்று போட்ட மாடுகளில் வேறு எந்த எந்த நோய்கள்லேருந்து நம்ம வந்து பிரித்து அறியணும் அப்படின்னா ஒன்று வந்து நரம்பு பாதிப்பு. இந்த நரம்பு பாதிப்பு எதனால் ஏற்படுதுன்னா கன்று போடுற சமயத்தில் கண்ணுக்குட்டி பிறப்பு உறுப்பின் வழியாக வெளியேறும்போது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது பின்னங்கால் நரம்புகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் மாடு எந்திரிக்க முடியாமே படுத்திருக்கும். நம்ம அந்த சமயத்தில் அது பால் காய்ச்சலா இல்லை நரம்பு பாதிப்பா அப்படிங்கிறத பிரிச்சறிய வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இரத்த ஒட்டுண்ணி நோய்கள், அதாவது அனப்ளாஸ்மா, தைலீரியா, பெபிஷியா அப்படிங்கக்கூடிய பல

0: புற்றுநோய் நோய்களும் மாடுகளுக்கு ஏற்படும். இந்த மாதிரி சமயத்திலையும் மாடுகள் வந்து எழ முடியாமல் படுத்திருக்கும். ரொம்ப அசாதாரணமான காரணங்களில் பார்த்தோம்னா வெறிநாய்க்கடி, அதாவது வெறிநாய்க்கடி என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் நோய்களில் கூட மாடு வந்து நோய்வாய்ப்பட்டு கீழே படுத்திருக்கும். இந்த மாதிரியான நோய்களை நம்ம எப்படி கால்சியம் குறைபாட்டிலிருந்து பிரித்தறியறது அப்படின்னா, முதல்ல இரத்தத்தில் உள்ள கால்சியம் அளவை வந்து நம்ம அளவெடுத்து பார்க்கணும். அதாவது சாதாரணமாக 100 மில்லி ரத்தத்தில் வந்து 8-12 கிராம் கால்சியம் இருப்பது வந்து சாதாரணமானது. அதுக்கு கீழே, அதாவது 6 மில்லிகிராமுக்கு கீழே குறைஞ்சதுனாலோ இல்லை 4 மில்லிகிராம் வரைக்குமே கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து எதில் இருக்கும்னா, இந்த கால்சியம் குறைபாடு எனப்படும் பால் காய்ச்சலில் தான் இருக்கும். இதன் மூலியமாக நம்ம மற்ற நோய்களில் இருந்து பால் காய்ச்சலை பிரிச்சறியலாம்.
1: இந்த பால் காய்ச்சலுக்கான சிகிச்சைகள்லாம் என்னென்ன?
0: முதல்ல அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சிகிச்சை தாமதமாச்சு அப்படின்னா நம்மளோட சிகிச்சை பண்ணக்கூடிய செலவும் அதிகமாகும், மாட்டோட உடல்நிலை வந்து தேராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் முக்கியமான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் போரோ குளுக்கனேட் அப்படிங்கிற மருந்து வந்து இரத்த நாளத்தின் வழியாக நம்ம கொடுக்கணும். இரத்த நாளத்தின் வழியாக நம்ம கொடுத்த உடனேயே மாட்டின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நம்ம அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் மாடு வந்து கால்சியம் குறைபாட்டால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு அரை மணி நேரத்திலேயே கால்சியம் கொடுத்த உடனே மாடு வந்து எழுந்து நின்றும் தெளிவாயிடும், அதனுடைய அசை போடும் திறன் வந்து திரும்ப வந்துடும், மாடு சாணம் போட ஆரம்பிக்கும், நல்ல கண்களில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே இந்த பால் காய்ச்சலுக்கான முக்கியமான மருந்து வந்து கால்சியம் போரோகுளுக்கனேட், அதுவும் இரத்த நாளத்தின் வழியாக தான் செலுத்தப்படும்.
1: நன்றி.
2: பால் காய்ச்சல்னால பல்வேறு பாதிப்புகள் கறவை மாடுகளுக்கு உண்டாகுது. இதனுடைய அறிகுறிகள் தென்பட்ட உடனே அதற்கான சிகிச்சை முறைகளை நாம கையாண்டோம்னா பொருளாதார இழப்பை தடுக்கலாம் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி. லாவண்யா அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கிராம சமுதாயம் நிகழ்ச்சி தான் இப்ப வர இருக்கு. காலையில கண்ணு முழிக்கிற நேரத்துல இனிமையான பாடல்களோட நம்ம எழுப்பி, வேலை நேரத்துல உற்சாகம் தந்து, சோகமான நேரத்துல ஆறுதல் சொல்லி, மகிழ்ச்சியான நேரத்துல கூடவே இருந்த சிரிக்கிற நெருங்கிய நட்பு எதுன்னு கேட்டா அது வானொலிதான். அப்படிப்பட்ட வானொலி நினைவுகளை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க நேயர் தஞ்சாவூர் ஏ. கிரகலட்சுமி.
4: வணக்கம் அம்மா.
5: வணக்கம் மேடம். இயக்குனர் ஐயா உங்களுக்கும் வணக்கம்.
4: தஞ்சாவூர் லட்சுமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பூர்வீகம் எப்படி எங்க இருந்து வந்தீங்க?
5: எங்களோட சொந்த ஊர் வந்து இங்க தஞ்சாவூர்ல பக்கத்துல கிராமம் வேங்கராங்குடி காடுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க முன்னோர்கள் வந்து அப்ப இங்க ஒரு வறுமை வந்துச்சான் நம்ம தஞ்சாவூர்ல. அப்ப வந்து இலங்கைக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க திருப்பி இங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க இங்க வந்துட்டோம். 3 வயசுல அங்க இருந்து வந்தேன்.
4: அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்க?
5: எங்க அப்பா வந்து ரைஸ் மில்ல வேலை பார்த்தாங்க. எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ரெண்டு அக்கா நானும் என் தம்பி 4 பேர். எங்களை படிக்க வைக்கிறதுக்காக வேங்கராங்குடி ஆட்டுலதான் ஆரம்பத்துல வந்து இருந்தோம். அங்க வந்து சும்மா பால்வாடி தான் இருந்துச்சு. அதனால எங்களை படிக்க வைக்கிறதுக்காக எங்களை தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தஞ்சாவூர்ல பிளாட் போட்டு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 600 ரூபான்னு வாங்கணும் மேடம். 2 பிளாட் வாங்கி அங்க வந்து இருந்தோம்.
4: உங்களுடைய இளமை காலங்கள் எப்படி இருந்தது?
5: ஸ்கூல் லீவ்ல வந்து அப்பெல்லாம் 2 மாசம் லீவ் விடுவாங்க. ஏப்ரல் மே 2 மாசம். அப்ப வந்து பக்கத்திலே வந்து தீப்பெட்டி கம்பெனி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து எங்க அம்மா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா சும்மா தானே இருக்கீங்க, அந்த வேலையை பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். தீப்பெட்டி அந்த லேபிள் ஒட்டுறது, அந்த பெட்டியை சரி பார்த்து, அது குச்சி அடுக்கிறது, அந்த குச்சியே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதுல அடிக்க அதை மாற்றுறது, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும்.
4: அந்த வேலை எந்த வயசுல தொடங்குனீங்க?
5: நான் 8 வயசு இருக்கும் மேடம்.
4: 8 வயசு
5: ஆர்வமா செஞ்சேன். லீவு நாள்ல எங்க வீட்டுல எல்லாரும் செய்யும் போது நானும் செய்ய ஆரம்பிச்ச ஒரு ஆர்வமா அதை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே செஞ்சு நல்லா வருமானம் தெரியும். எங்க அம்மாவுக்காக நாங்க செஞ்சு கொடுத்தோம்.
4: தீப்பெட்டி வந்து அதுல மருந்து எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மருந்து கையாளுற விதம் பாதுகாப்பா இருக்கணும். யாரும் உறுதுணையோட பண்ணுவீங்களா இல்ல எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா?
5: இல்ல எல்லாருமே உட்காந்து தான் செய்வோம். எங்க அக்கா 2 பேரு, எங்க தம்பி எல்லாமே தான். பயம் இல்ல மேடம், அது நல்லா நாங்க செஞ்சுட்டு எல்லாம் குடுத்துருவாங்க மேடம். அந்த மருந்தெல்லாம் நம்ப வைக்க கூடாது. அதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டா அவங்க கம்பெனி குடுத்துட்டோம்னா அவங்க அந்த

0: மருந்தெல்லாம் வச்சு நம்மள்ட்ட கொடுப்பாங்க.
1: கம்பெனில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க,
0: லேபிளு, அந்த பெட்டி, அந்த தீப்பெட்டி இருக்குல்ல பாக்ஸ், அது எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் குச்சி கொடுப்பாங்க, கம்மு எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம ஒட்டி கொடுத்தோம்னா இவ்வளவுக்கு முன்னாடி எங்க அம்மா கொண்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் ஆரம்ப காலத்துல நான் செஞ்சுக்கிட்டு.
1: எத்தனாவது வரையில படிச்சிருந்தீங்க நீங்க?
0: நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: அதுக்கு மேல
0: அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு அமையல. அப்புறம் இந்த மாதிரியே சிறு சிறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
1: அக்கா அண்ணன்கள் என்ன பண்றாங்க?
0: எங்க அக்காவை படிக்க வைக்கிறது தான் நாங்க ஆரம்பத்திலேயே நாங்க இந்த வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சோம். எங்க அக்கா படிச்சு, எங்க அக்கா இபில இருக்காங்க மேடம். இன்னொரு அக்கா வந்து அதுவும் என்ன போலயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது படிக்கல, நானாச்சு பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன், அந்த அக்கா படிக்கல. எங்க அண்ணன் வந்து எம்காம் படிச்சுட்டு இப்ப நகை கடை வச்சுட்டு இருக்காப்ல.
1: ஒருத்தரோட கல்விக்காக மற்ற மூணு பேரும் தியாகம் பண்ணிருக்கீங்க. நம்மளும் படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது வந்திருந்தது?
0: இருக்கு மேடம். நான் வந்து நர்சிங் ஆக போறதுக்காக தான் நான் படிச்சேன். லெவன்த் டுவெல்த்ல வந்து நான் வந்து நர்சிங் எடுத்துதான் தமிழ்ல படிச்சேன் நானு. அதுக்கப்புறம் அப்ப உள்ள சூழ்நிலையில என்னால போக முடியல, அதனால இந்த மாதிரி தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
1: எந்த வயசுல உங்களுக்கு திருமணம் ஆனிச்சு?
0: எனக்கு வந்து 24 வயசுல.
1: அவங்க என்ன பண்றாங்க?
0: அவர் வந்து ஓட்டுநரா இருக்காரு. எங்க வீட்டுல இருக்கும் போதே அரசு டிரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம். எங்க அக்கா தான் அது போய் வாங்கும். ரெண்டு அக்காவும் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை தச்சு கொடுக்கணும். எங்க அக்கா போய் வாங்கிட்டு வரும், கட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்க தப்போம். நான் எனக்கு எல்லாம் தைக்க தெரியும், ஆனா காலர் மட்டும் வைக்க தெரியாது, டிராயர் அவ்வளவுதான் தைக்க தெரியாது. எங்க அக்கா தைக்கும். அப்புறம் அதுல காஜா பட்டன் கட்டுறது எல்லாமே நான் தான். எல்லாமே கட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, அது வந்து வருஷத்துக்கு நாங்க 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். அப்ப 10,000 ரூபாய் பெருசு மேடம், 95 எல்லாம் சூப்பரா சம்பாதிச்சு. அதுல எங்க அம்மா அதை வச்சு நகையெல்லாம் வாங்கினாங்க எங்களுக்கு எல்லாம். அது மாதிரி கைவேலை எல்லாம் நான் நிறைய பாத்து கொடுப்பேன்.
1: என்னென்ன கைவேலைகள் உங்களுக்கு தெரியும்?
0: எனக்கு வந்து இந்த எம்மிங் பண்ணுவாங்கல்ல அது தெரியும், கொக்கி கட்டுவேன், பார் கட்டுவேன், அந்த மாதிரி காஜா பட்டன் கட்டுவேன், அதெல்லாம் எல்லாமே தெரியும். அப்புறம் பூ கட்டி கொடுப்பேன். பூ வந்து அப்ப எல்லாம் எங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல வந்து பூக்கொள்ள இருக்கும், அங்க எல்லாம் பூ பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அது நிறைய கட்டுவோம். ஏன்னா பூ அப்பெல்லாம் நல்லா ஸ்பீடா கட்டுவேன், நல்லா கட்டி கொடுப்போம். அதுலயும் நாங்க சிறு தொழில் மாதிரி அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் சேர்ந்தே செஞ்சோம். இப்ப வானொலியும் கேட்டுக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு வந்து வானொலி தான் ஒரு உறுதுணையா அப்ப வந்து இருந்துச்சு.
1: எப்படி வானொலி கூட உங்களுக்கு வந்து நட்பு ஏற்பட்டுச்சு?
0: எனக்கு வந்து பாடல்கள் தான். அப்ப வந்து சூப்பரா இருக்கும் பாடல்கள்லாம், அப்படியே கேட்க ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாடகம் கேட்போம், அப்புறம் ஒளிச்சித்திரம் கேட்போம். இப்படியே வானொலியில வந்து எனக்கு ஒரு
1: வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப வானொலி வச்சிருவீங்க. அதுல என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் போகுதோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம்
0: கேட்டுக்கிட்டே நாங்க வேலையும் பார்ப்போம். தடைப்படாது. எனக்கு முத்துக்காலை படத்துல இருந்து புன்னைவனத்து குயிலே பாட்டு போடுங்க மேடம்.

0: சிறு தொழில்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இதுல எதையாவது ஒரு தொழிலை கையில எடுத்து அதன் மூலியமா நம்ம வந்து வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்கா வந்ததா?
1: இருந்துச்சு மேடம், ஆனா அப்பப்ப நாங்க மாறிக்கிட்டு இருந்தோம். டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட எங்க வீட்டுக்காரர் எனக்கு கோயம்புத்தூர் அழைச்சிட்டு போயிட்டாரு. சரி, அங்க கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு 5 வருஷம். திருப்பி தஞ்சாவூருக்காக வந்துட்டோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, கொஞ்சம் பெருசா ஆக பிறகு திருப்பி வந்து நான் வந்து சமையல் இல்ல எதுவும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு புளி சாதம் நல்லா செய்வேன் நானு. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அதுல ஒரு ஆர்வம், எல்லாமே நல்லா செய்வேன், அப்ப எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சென்னு கோயிலுங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் நான். பணம் கொடுத்து கேட்பாங்க, ஆர்டர் கொடுத்து கேட்பாங்க, இதை செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கு அப்படிங்கும்போது எங்க வீட்டுக்காரு வந்து சாதம் எல்லாம் வடிச்சு கொடுத்துருவாரு, நான் வந்து கிளறி எல்லாம் கொடுப்பேன். அந்த தொழில் கொஞ்ச நாள் போய்
0: இந்த மாதிரி ஆர்டர் யார் மூலமா உங்களுக்கு முதல்ல வந்தது?
1: கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போவேன். அப்ப அவங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. போலி நான் நல்லா செய்வேன் மேடம். நான் எதுவுமே செய்யும் போது நாங்க எங்க குடும்பம் மட்டும் சாப்பிட மாட்டேன், பக்கத்துலயும் எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாம் நல்லா இருக்கு, நீ நல்லா செய்யறீங்க, இதை நீங்க வியாபாரமா பண்ணானே, அப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்க போலி, அதையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது 20 ரூபா, இப்ப 20 ரூபா, முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என் பொண்ணு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. செய்யறதே ஒரு சந்தோஷமா தான் நான் செஞ்சேன். எனக்கு வந்து நல்லா அதுக்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது பணியாரன்னா அது முன்னாடி சொன்ன மாதிரியே தான் செஞ்சு பக்கத்துல எல்லாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கு, நீங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு விசேஷத்துக்கு கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். 100 வரைக்கும் கூட நானும் ஊத்தி இருக்கேன், ஊத்தி கொடுப்போம். நின்னுகிட்டே தான் செய்யணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கேன், நல்லா அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் மேடம். அப்புறம் வந்து இடையில சந்தன மாலை அதையும் கோத்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி என்னோட லைஃப் இப்படியே போய்கிட்டே இருக்கு.
0: சந்தன மாலைன்றது வந்து அந்த சந்தன வில்லைகளை வந்து மாலையா எடுப்பீங்களா?
1: அதை கோத்து கொடுத்துட்டோம்னா மத்ததெல்லாம் அவங்க செஞ்சுக்குவோம்.
0: சந்தனம் வில்லைகளை வந்து நம்ம ஊசி நூல் கொண்டு தைக்கிறப்ப அது உடஞ்சிராதா?
1: உடையாது மேடம்.
0: எப்படி என்ன பண்ணுவீங்க?
1: நம்ம அப்படியே கோத்துக்க வேண்டியதான்.
0: சந்தன விலைகளை நடுவுல ஓட்ட
1: இருக்கும், அதுல கோத்து கோத்து கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த கீழே செய்யறதெல்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க.
0: எத்தனை மாலைகள் வரையில நீங்க இதுவரை கட்டிருப்பீங்க?
1: நான் ஒரு 10 மாலை வரைக்கும் கட்டுவேன் மேடம். கட்டி கேக்குறவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டா செய்வேன் மேடம். இதெல்லாம் வேற என்ன, வீட்டு தோட்டம் போட்டிருக்கோம். எல்லா காய்கறியும் வந்து வீட்டுக்கும் வச்சுக்குவோம், வெளியிலயும் யூஸ் பண்ணுவோம் மேடம். தக்காளி, வெள்ளரி பிஞ்சு, அவரை, பாவை எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பூக்களும் நிறைய போட்டிருக்கோம் மேடம். பூக்கள்

0: வந்து பாத்தீங்கன்னா அப்ப எங்க கொள்ளையே அப்படியே பூக்களாவே இருக்கும். இது கனகாமரம், அதுலயும் மஞ்சள் கனகாமரம், டிசம்பர் 4 வகையான டிசம்பர், மல்லிப்பூ, இதெல்லாம் எண்ணிக்கையே தான். அப்பெல்லாம் வீட்லயே வந்து வாங்குவாங்க. எங்க வீட்டுல பூ நிறைய இருக்கும். நாங்க கேணில தான் தண்ணி இறைச்சி நாங்க ஊத்தி நல்லா வச்சிருந்தோம். அப்ப வந்து எல்லாம் வந்து வாங்குவாங்க, எண்ணிக்கை தான். எங்க அம்மா தான் எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. அதுலயும் நல்லா ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. இப்பயும் நாங்க வந்து தோட்டம் வச்சிருக்கோம்.
1: கிணத்துல தண்ணி இருக்கா?
0: இப்ப கிணத்துல எல்லாம் தண்ணி இல்லாதனாலதான் அதை விட்டுட்டோம் நாங்க. இப்ப வந்து போர் இருக்கு. இப்ப மிளகாலாம் போட்டு மிளகாலாம் வித்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கும் எடுத்துக்கோம் நாங்க. அப்புறம் பாவக்காய், வெண்டிக்காய், இதெல்லாம் எங்க கொள்ளையில எப்பயும் போட்டிருக்கோம்.
1: வீட்டு தோட்டம் அமைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் இப்ப மத்தவங்களை பொறுத்தவரையிலும் இல்லையா? இப்ப நீங்க அந்த தொழிலே ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு பராமரிக்கணும், சாயந்தரமா அதுக்குரிய வேண்டிய உரங்கள் தண்ணீர் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து மெனக்கிடுறீங்க?
0: உரம் எல்லாம் அந்த ஆட்டு உரம் தான் போடுவோம். அது போட்டாலே நல்லா இருக்கும். ஆட்டு உரம் போட்டாலே பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், காய்கறியும் நல்லா இருக்கும். ரோடெல்லாம் போதில்ல மேடம், அதுல கொண்டாந்து அந்த உரத்தை நாங்க கொட்டி வச்சிருவோம்.
1: காய் வச்சிருவீங்க?
0: கொட்டி வச்சு அந்த வண்டி எல்லாம் போய் வரும்போது அது நசுங்கி நல்லா இதாயிரும். அதை அள்ளி கொனை போட்டோம்னாலே நல்லா காய்கெல்லாம் சூப்பரா இருக்கும்.
1: இயற்கை உரத்திலேயே,
0: இயற்கை உரத்திலேயே பண்றோம் நாங்க. ஆனா விவசாயம் பண்றோம் வேணாம் நாங்க, அது எங்க வீட்டுக்காரர் தான் பண்றாரு. நான் வந்து இந்த சின்ன சின்ன காய்கறி பூக்கள் இதெல்லாம் நிறைய வச்சு நான்.
1: என்ன விவசாயம் பாக்குறாரு அவரு?
0: வானம் பார்த்த பூமி.
1: சரிங்க.
0: அதனால நாங்க வந்து போர் போட்டிருக்கோம் சொந்தமா. அதுல வந்து எல்லாமே போடலாம் மேடம், கரும்பு, நெல்லு, எள்ளு, உளுந்து, சோளம் எல்லாமே நாங்க போட்டிருக்கோம், எடுத்திருக்கோம்.
1: எல்லாருமே நினைப்பாங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்தா உட்கார்ந்து சாப்பிடலாம், கையில காசு வர மாசமானா அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப விவசாயத்துல நீங்க அதுவும் வானம் பார்த்த பூமி அப்படின்றப்ப மழை வரணும், அதுக்கேத்த செலவுகள் செய்யணும், அதற்கப்புறம் அதற்குரிய செலவினங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு லாபம் நிக்கணும். அந்த மாதிரி இருக்கப்ப இந்த விவசாயத்திற்கான தொடர்புகள் எப்படி இருக்கு உங்கள்ட்ட?
0: திருப்தி எங்க வீட்டுக்காருக்கு அப்படி பிடிக்கும். அவர் வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தாரா, வேணா ஒரு இடத்துல இருந்து நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். எங்களுக்கு உள்ள இடம் எல்லாம் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அதையும் பாத்துக்கிட்டு அவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப தஞ்சாவூர்ல.
1: ஆட்கள் வச்சு வேலை பாக்குறீங்களா?
0: ஆமா, காலையில போயிருவாரு மேடம், பக்கம் தான். காலையில போயினா அந்த நைட்டு ஒவ்வொரு நேரம் அங்கேயே தங்கி தண்ணியெல்லாம் பாய்ச்சுவாரு. காலையில போயிருவாரு, நடவுனா ஆளை விட்டு நான் சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம், நான் சமைச்சு கொடுப்பேன். சில சமயம் முடியாத பட்சத்துல அவர் கடையில வாங்கி கொடுத்துருவாரு.
1: நெல்லு போடுறீங்க, உளுந்து போடுறீங்க, சோளம் போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. சில நேரங்கள் மழை வந்து நமக்கு கை கொடுக்கும், சில நேரங்கள் மழை வந்து கை கொடுக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த நஷ்டத்தை எப்படி நீங்க வந்து ஈடுகட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: ஒரு நேரம் பாத்தீங்கன்னா நல்லா வளன் கொடுக்கும், ஒரு நேரம் அதை வந்து நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இயற்கையும் அதையும் ஏத்துக்கணும் தானே மேடம், நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் அதையும்.
1: ரசாயன உரங்கள் தான் போடுறீங்களா இல்ல இயற்கை உரங்கள்?
0: ரசாயன உரங்கள் தான் போட்டுட்டு இருக்காரு இப்ப. அதனால மாடு நான் எங்கள்கிட்ட இல்ல. சரி, இன்னமேல மாடு வாங்கி விவசாயம் பாப்போம்னு தான் அவர் இப்ப செய்யல.
1: அதாவது வாழ்க்கையில வந்து முன்பகுதி வந்து கஷ்டத்துல இருந்தாலும் பின்பகுதி வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்றத உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து எடுத்து காமிச்சிருக்கு. வானொலி உங்களுக்கு நெருக்கமான ஒரு தோழியா இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ஏத்த மனநிலைக்கு ஏற்ற பாடல்கள் கூட வானொலியில ஒளிபரப்பாக கூட, அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க?
0: அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மேடம், எனக்கு வந்து ஒரு கவலையுமே இருக்காது. நம்ம வானொலியை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேலை அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், வானொலி கேட்டுட்டு. அது எனக்கு பிடிச்ச பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அது நான் எங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு வேற, அதை சொல்ல எனக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவேன், என்னவா சின்ன உள்ள மாதிரி இப்படி குதிக்கிறீங்க கிடந்து அப்படின்னு. ஒரு இணைப்பு கிடைச்சா அதுக்கு பதில் சொல்லிட்டோம்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மேடம். ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து காதல் கிளியே காதல் கிளியே இந்த பாட்டு போடுங்க மேடம்.

0: வானொலியில நீங்க முதல் முதல்ல கேட்ட நிகழ்ச்சி என்ன? அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
1: இது அப்ப வந்து நான் சின்ன பிள்ளைல மேடம், முதல் அலைவரிசையில இந்த 7.5 to 8 அந்த ஒரு பாட்டு வைப்பாங்க, அதுதான் நான் முதல் முதலா கேட்டு விரும்புனது. அப்புறம் ஆரைமுக்காலுக்கு மாநில செய்திகள் வைப்பாங்க, அது கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டுதான் நாங்க அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். உலக நடப்பெல்லாம் அதுலதான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுதான் நான் கேட்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து வர்த்தக ஒலிபரப்பு கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப 8:30 to 9 வரைக்கும் பாட்டு வைப்பாங்க, நேயர் விருப்பம்னு, அதை கேட்டிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதான் முதல் முதல நான் கேட்டது.
0: வானொலி உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா முதல்ல?
1: எங்க அப்பா தான் மேடம்.
0: வீட்டுல திருலையா? எப்ப பார்த்தாலும் இதை வேற கத்த விட்டுகிட்டே இருக்கேன்.
1: பாட்டு கேட்டுட்டே படிப்பேன் மேடம், எனக்கு அதுல அவ்வளவு ஆர்வம், அது திட்ட மாட்டாங்க அதெல்லாம். இப்பதான் எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் வானொலியை கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாரு,
0: சத்தம் போடுறாரு.
1: இருந்தாலும் நான் வேலை தடப்படல, உங்களுக்கு கரெக்டா எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எங்க அப்பா எல்லாம் அப்ப ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்ப எல்லாம் சினிமாவுக்கெல்லாம் விட மாட்டாங்க மேடம், எங்கேயும் போக மாட்டோம், நாங்க வானொலியை கேட்டுட்டே வேலையும் பார்ப்போம்.
0: இப்ப வீட்டு தோட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, இப்ப வீட்டு தோட்டத்துல வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் போட்டிருப்பீங்க. இப்ப அதை வந்து மண் அணைக்கணும், அதுக்குரிய விதை கொடுக்கணும், விதைக்கு அப்புறம் வந்து களை எடுக்கணும், களை எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த டைம் வந்து காய்க்கும் பூக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்தமா நம்ம பாதுகாக்கணும். இப்ப ஒருவேளை மாடி தோட்டமோ அல்லது மாடி வீட்டுல இருக்கவங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு தோட்டம் போடலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்?
1: எங்க அப்பா செய்யறத நான் பாத்திருக்கேன்.
0: என்ன பண்ணுவாங்க?
1: நல்லா மம்பட்டியை வச்சு நல்லா நோண்டி விட்டு நல்லா

0: ஆர்பாரா எடுத்து அதுல விதையெல்லாம் போடுவாங்க. நானும் போட்டிருக்கேன், அது மாதிரி செய்யலாம். பெரும்பாலும் ஆட்டு உரம் தான் நாங்க நிறைய போட்டிருக்கோம். ஆடுங்கெல்லாம் ரோட்ல சாணி போடும் போது தான் பொறுக்கி கொண்டாந்து போட்டுருவோம், அது நல்லா காஞ்சிரும், அதை நுணுக்கி போடுவோம். வேற எதுவும் நான் போட்டதில்ல எனக்கு தெரிஞ்சு.
1: வீட்டை சுத்தி என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கீங்க?
0: ஒத்திக்கி இருக்கும், அதனால எங்க வீட்டுல இல்ல, எங்க தோட்டத்துல நாங்க போட்டிருக்கோம். அதான் மிளகா போட்டிருக்கோம், பாவக்காய் போட்டிருக்கோம், தென்னை மரம் இருக்குது, அது வெண்டைக்காய் போட்டிருக்கோம், கொத்தரங்காய் போட்டிருக்கோம், இதெல்லாம் போட்டிருக்கோம். வீட்டுக்கு எடுத்து வந்து
1: கொடுத்துட்டு
0: விற்பனைக்கும் கொடுத்துருவோம் நாங்க.
1: இப்ப விற்பனைக்கு வந்து யார் வந்து வாங்கிட்டு போவாங்க?
0: இல்ல, இவரு கொண்டாந்து கேட்டரிங்ல கொடுத்துருவாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. மேடம் அவங்க வந்து கல்யாணம் ஆர்டர் எல்லாம் எடுக்கிறாங்களா, அதனால அவங்க வாங்கிக்குவாங்க. பச்சை மிளகாய் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்.
1: வானொலியில நீங்க முதன் முதல்ல பேச ஆரம்பிச்சீங்க இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: என்ன நிகழ்ச்சிக்கு நீங்க பேசுனீங்க, என்ன பதில் உங்களுக்கு வந்து கிடைச்சது? இல்ல,
0: ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு ஆசை, அதான் அச்சம் இருந்துச்சு மேடம். ஏன்னா போன்ல பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி என்ன சொல்றாங்களோ ஏது சொல்றாங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் தைரியமா அங்கேறு உலகத்துலதான் பேச ஆரம்பிச்சேன், மரியா மேடத்துலதான் அதுவும் பேச ஆரம்பிச்சேன். சென்னு போட்டேன், போட்டு முதல்ல நம்பரை எழுதி வச்சு முதல் முறையா போட்டேன். முதல் முறையாவே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப வந்து நான் கேட்டேன், அந்த மாதிரி முதல் முதலா இப்பதான் பேசுறேன் அப்படின்னு, உங்களுக்கு எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டாங்க. அப்ப திரிசூலம் படத்துல இருந்து திருமாலின் திருமாரின் அந்த பாட்டை கேட்டேன். கேட்டுட்டு போய் அடுத்த வீட்டு எல்லாம் கூட்டு வந்துட்டேன் மேடம், நான் கேட்ட பாட்டு வந்துருச்சு வானொலியில கேளுங்க கேளுங்கன்னு அவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி நான் கேட்டதோட இல்லாம என் பிள்ளைங்களையும் வானொலி கேட்க வச்சோம், அதுங்க ரெண்டும் எல்லாத்துலயும் பேசும் நிகழ்ச்சியில எல்லாம்.
1: ஒரு நேயரா உங்களை நாங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலைதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு நாள் வேலைக்கு போனா ஒரு 300 ரூபாய் கிடைக்கும், வந்து 200 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லா விவசாய பெருமக்களும் நினைக்கிறது அதுதான். ஆனாலும் உங்க கணவர் உங்களை வந்து வீட்டுல வச்சு அழகா வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த கஷ்டங்களை நீங்க வந்து அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஐயாவோட ஊர் வந்து அதே தான் வேங்கராங்குடி தான்.
0: இல்ல, மருங்குளம் பக்கத்திலேயே
1: மருங்குளம்.
0: எங்க அப்பா ஊர் தான் வேங்கராங்குடியாடு, அவர் ஊர் வந்து மருங்குளம் கிராமம்.
1: சரிங்க,
0: அவங்க அங்கதான் எனக்கு கல்யாணம்.
1: எப்படி இருக்கு கிராமத்து வாழ்க்கை, எப்படி இருந்தது?
0: அது சூப்பரா இருக்கும் மேடம்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: பஸ்ட் போகும்போது கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா வந்து இங்க தஞ்சாவூர்ல இருந்துட்டேனா, எனக்கு கொஞ்சம் பஸ்ட் பிடிக்கலதான். அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு அப்படியே இருந்தேனா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டோம், அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல, அப்படியே ஓடிடுச்சு மேடம். அவரு வந்து மருங்குளத்துல இல்ல, அவர் கோயம்புத்தூர்லதான் இருந்தாரு. அவர் வந்து 14 வயசுல அந்த ஊரை விட்டு போனவர் மேடம்,
1: மருங்குளத்துல இருந்து.
0: ஆமா, ஓட்டுநர் ஆகி அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
1: இப்ப ஓட்டுநர் அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். காலையில போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில இறங்குறாங்களோ இல்ல சாயந்தரம் இறங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப அவசியமானதா இருக்கும். அந்த ஓட்டுநர் அவங்க வந்து இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்றப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
0: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மேடம், ஆனா நம்பிக்கை தானே. அவர் வந்து இது ஹார்பருக்கு எல்லாம் போவாரு, லோடு ஏத்தி கொச்சின் தூத்துக்குடி இதுக்கெல்லாம் போவாரு.
1: அப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகும் இல்லையா?
0: ஆமா, ஒரு வாரம் கூட ஆகும். ஆனா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப லாங்ல எல்லாம் போனதுல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துருவாரு.
1: போயிட்டு ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல வந்துருவாரு,
0: ஒரு நாள்லயே வந்துருவாரு மேடம்.
1: சரி, அந்த ஒரு நாளுமே வந்து இப்ப வீட்டுல உங்கள்ட்ட இல்ல அப்படின்றப்ப நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தெரியாத ஒரு ஊர் கோயம்புத்தூர் போய் இருந்திருப்பீங்க இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நீங்க கடைபிடிச்சு?
0: இல்ல, பக்கத்துல எல்லாம் கடை இருந்துச்சு மேடம், பாப்பாவை கூட்டிட்டு நான் போயிருவேன் வாங்கிருவேன். போன் பண்ணி அப்பப்ப அது கேட்டுக்கும், நீ எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க, அது மாதிரி கேட்டுக்கிட்டு தைரியமா தான் மேடம் இருந்தேன்.
1: அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளணும்,
0: எதிர்கொள்ளணும்
1: அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்கீங்க.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ஐயா, கோகிலா மேடம், எல்லாத்துக்கும் நன்றி மேடம்,
1: நன்றி.
2: கிராமம் நகரம் என எல்லா இடங்களிலும் ஒலிக்கக்கூடிய இந்த வானொலி மக்களோட மனசுல நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைச்சிருக்கு அப்படிங்கறது தஞ்சாவூர் கிரகலட்சுமி அவங்களோட அனுபவங்களை கேட்கும் போது நமக்கு நல்லாவே புரியுது. சோகமா இருந்தா சிரிக்க வைக்கிறதும் இதுதான், சலிப்பு வந்தாலும் சந்தோஷம் தர்றதும் இதுதான். எப்பவும் இணைஞ்சிருப்போம் வானொலியோடு, இருந்திடுவோம் மகிழ்ச்சியோடு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இணைவிருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சரி, எடுத்த உடனே கரிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான முதல் சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா? பொதுவா விலங்குகளோட நாக்கு பிங்க் நிறத்துல தான் இருக்குமாங்க, அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல. ஆனா ஒட்டக சிவிங்கங்களோட நாக்கு நீலம் அல்லது ஊதா நிறத்துல இருக்குமா? அது ஏன்னு தெரியுங்களா? மரத்தோட உச்சியில இருக்கிற இலைகளை நாள் முழுக்க சாப்பிடும் போது சூரிய ஒளியால அதோட நாக்கு தீந்து போகாம இருக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு கவசம் தாங்க இந்த அடர்ந்த நிறம். அது மட்டும் இல்லைங்க, அதோட நாக்கு 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமா? என்ன ஒரு இயற்கையோட விந்தை பாத்தீங்களா? நம்ம கைக்கு கிடைச்சிருக்க முதல் கடிதம், கடிதம்னு சொல்ல முடியாது, கடிதங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 நாளுக்குள்ள கடிதத்தை வந்து ஒன்னா எழுதியிருக்காரு நம்ம அன்பு நேயர். யாரு, எங்க இருந்துன்னு பாக்கலாமா? திருச்சி சங்கையாண்டபுரத்திலிருந்து ஆர் மணிமேகலை ராஜா, பிரபு பத்மஸ்ரீ திருமூர்த்தி மகாதேவ்.

இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 14ஆம் தேதி அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் யோகா நேயர்களோடு உற்சாகமாக பேசி பாடலையும் வழங்கினார், வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்கங்க. அன்று வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில 3 அறிவிப்பாளர்கள் வந்தாங்க. நிகழ்ச்சி கலை கட்டியது மரியா மேடம், லோகநாதன், இன்னொரு அறிவிப்பாளர் பெயர் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். இவர்கள் கூட்டணி அருமை, விளையாட்டும் செம்ம சூப்பர், பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று பொன்மாலையும் மிக அழகான பாடல்களை கொடுத்தார் அறிவிப்பாளர் லோகநாதன். 15ஆம் தேதி அன்று காலை வசந்த அழைப்பு, மிக அருமை, வாழ்த்துக்கள் வானொலிக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று ரோஸ்லின் மேடம் நேயர்கள் விருப்ப பாடல தனது அழகான குயில் போன்ற குரலால பேசி வழங்கினார்கள் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் ரோஸ்லின் குயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி அன்று மங்கையர்களங்கம் நிகழ்ச்சியில் புவியின் புதல்வி தரணி மேடம் வயது முன்னேற்றத்திற்கு ஒரு தடையா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியோட இது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதினாறாம் தேதி அன்று வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில கௌதமன் சாரும் கலையரசி மேடம் கூட்டணியில தமிழோடு விளையாடு சூப்பரா இருந்துச்சுங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று பொன்மாலை பாடலை வழங்கிய கௌதமன் சார் அருமையான பாடலை வழங்கினார்கள், அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதி அன்று மங்கையர்உலகம் நிகழ்ச்சியின் புவியின் புதல்வி தரணி மேடம் நேயர்களிடம் நிலாச்சோறு சாப்பிட்ட அனுபவம் பற்றி கேட்டார், தோழிகள் அழகாக பேசினார், அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதற்கான பாராட்டுகளையுமே தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று புவியின் புதல்வி கடிதம், மின்னஞ்சல், பாடல் என அனைத்தையும் கொடுத்தார், அதுவும் மிக அருமையாக இருந்தது, அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தேதி அன்று காலை வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை பிரச்சனை பற்றி நிறைய தகவல்கள் தந்தார்கள், டாக்டர் செந்தில்குமார் உடன் உரையாடிய அறிவிப்பாளர்களும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அன்று உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்களுக்கு பிடித்த பாடலை கொடுத்த அறிவிப்பாளர் சாந்தி அம்மாவுக்கும் இனிமையாக பேசி வழங்கினார்கள் அப்படின்னு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் தண்ணீரை பற்றிய விளக்கங்களையும் அழகாக சொன்னார், அந்த சுரேஷ் சாருக்காகவும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. தேதி என்று குழுக்கெழுத்து போட்டி செம்ம சூப்பர், லோகநாதன் சார் யோகா மேடம் கூட்டணியில விளையாட்டுகள் அருமையாக இருந்தது, விளையாடிய நேயர்களும் பதில கொஞ்சம் பின்வாங்கினாலும் ஒவ்வொரு நேயரும் சொல்லிட்டாங்க, வாழ்த்துக்கள். அன்று காலை 10:30 ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆவுடையார் கோவில் தேரோட்ட திருவிழாவில் நிகழ்ச்சி வர்ணனை அருமையாக இருந்தது, நிகழ்ச்சியை வர்ணனையாளராக இருந்த அழகுபடுத்திய விஜயலட்சுமி மேடம், சாந்தி மேடம், கோபாலகிருஷ்ணன் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும், கூடவே இயக்குனர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 22ஆம் தேதி அன்று ஆலய உலா நிகழ்ச்சி அருமையிலும் அருமை, ஆன்மீக அன்பாளர்களுக்காக சிவன் கோயில் நிகழ்ச்சிகளை தேடி தேடி கண்டுபிடித்து ஒளிபரப்பு செய்யும் எங்கள் செல்ல பண்பலைக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில உற்சாகமான பேச்சாளர் மரியா மேடம் நேயர்களிடம் அழகாக பேசி பாடலை வழங்கினார், அன்று பொன்மாலை பொன்னான மாலையாகவும் இருந்தது, லோகநாதன் சார் வழங்கிய பாடல்களும் நன்றாக இருந்தது, வாழ்த்துக்களையுமே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல். இசைத்தூரல்ல அடுத்ததா ஒரு கடிதம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17

தேதி அன்று மாலை 5 மணிக்கு அட்டகாசமான பாடல்களுடன் வந்த பொன்மாலை, அதிலும் அனைத்து பாடல்களும் கேட்கும்படியாகவும் இருந்தது. மாலை பொழுதில் மனம் மயக்கியும் சென்றது. அன்றைய பாடல்கள் பாடல்களை வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடல்களை கவிதை மாலையாக கானங்களையும் அனுப்பி வைத்த எங்கள் அன்பு சகோதரிக்கும், அதாவது அன்னைக்கு அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு வந்த காலை மலர், காலை வேளையில் கலகலப்பான பாடல்களுடன் காலை செய்திகள் மற்றும் காய்கறி விலை நிலவரம் மற்றும் வேளாண்மை செய்திகள், உள்ளூர் செய்தி முதல் வெளிநாட்டு செய்தி வரை வீட்டிலிருந்தபடியே கேட்டு மகிழ்ந்தோம். படைத்த நமது அகில இந்திய வானொலிக்கு பாடல்களையும் செய்திகளையும் கொடுத்த அன்பு சகோதரிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. அன்று மாலை 5 மணிக்கு வந்த பொன்மாலையில், மாலை சூரியன் மண்ணின் விழும் நேரத்தில் பொன்மாலை பொழுதில் பொன்னான பாடல்களை பொருத்தமான கவிதைகளுடன் கானங்களையும் அனுப்பி வைத்த எங்கள் அன்பு சகோதரிக்கும் படைத்த நமது அகில இந்திய வானொலிக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்த்துடலாமா? நம்ம விண்வெளிக்கு போறப்ப விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் போது அவங்களோட உண்மையான உயரத்தை விட ஒரு 2 அங்குலம் உயரமாக இருப்பாங்களாம். அவங்க விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் அவங்களோட முதுகெலும்பில் உள்ள குருத்தெலும்புகள் விரிவடையுமா. ஆனால் பூமிக்கு வந்து கொஞ்ச நாளில் அவங்க பழைய உயரத்துக்கே வந்துடுவாங்களாம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குதானே?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

நேயர்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது இசை தூரல்ங்க. இசை தூரல்ல மடல்கள் படிச்சாச்சு, கடிதங்கள் படிச்சாச்சு, அடுத்து சுட சுட மின்னஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப யாரு எங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. நேற்று வண்ண கோலங்கள் வண்ணமயமாக மிளர்ந்தது. பூமி பந்தில் வேறெங்கும் இல்லாத இசை, கௌதமனின் அழகிய குரல் உடன் அதிபதி கீர்த்திகா அருமையாக உரையுடன் நடத்தினார்கள். தமிழோடு அழகாக இயல்பாக விளையாடினார்கள். சில புது நேயர்களும், கௌதமன் வந்தால் மட்டும் நேரம் கால்களில் சக்கரத்தை கட்டி ஓடுகிறது, திரும்பி பார்ப்பதற்குள் மணி 5 தொட்டது, வெகு இயல்பான நிகழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் முத்தான பாடல்களும் கௌதமனும் சரவணும் கொடுத்த முத்து முத்தான தகவல்களும் சிறப்பாக இருந்தது. சின்ன தம்பி பெரிய தம்பி பட பாடல் ஒரு காதல் என்பது அருமையாக இருந்தது. எஸ்பிபி ஜானகியோட குரல்களே ஒரு தனித்துவம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான நதியா நினைவில் வந்தார். நிகழ்ச்சி ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி இனிச்சிச்சு. வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அறிவிப்பாளர் கௌதமனுக்கும் சரவணனுக்கும். அன்று இரவு சரவணன் கௌதமன் வழங்கிய பாடல்கள் கேட்டோம். இருவரோட கெமிஸ்ட்ரியும் நன்றாகவே இருந்தது. பாடல்களையும் உரையாடல்களும் தகவல்களும் அருமையா இருந்தது. சிம்ரன் ஓடிக்கொண்டே நடித்தால் சிம் ரன் என்று பெயர் வந்ததோ என்ற நகைச்சுவையும் அருமையா இருந்தது. பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. கீழ் ஆண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி இவர்களோட கடிதத்தை தான் இப்ப வாசிச்சோம். அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி நீதியரசன். நம்மளோட தேவி நீதியரசன் 10 மணிக்கு வந்து ஆட்டம் போடு போடு ஆட்டம் போடு சூப்பரான பாடல்களும், 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் கேட்க கேட்க இனிமையாக

இருந்துச்சு. பாடல் கேட்ட அனைவருக்கும் நன்றி. மங்கையர் உலகத்தில் அதைவிட சூப்பரான பாடல்களும் அருமையான குரல்களும் இருந்தது. 1 மணிக்கு மதுரை கீதம் தேன் கிண்ணம் போல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கு இசைத்துறல் பாடல்களும் அருமை. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சூப்பர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது அதைவிட தேனா இனித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அம்மாவோடது தான். நேற்று இறந்த கால நினைவில் இன்றைய நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, 1 மணி நேரம் இரவின் மடியில் என் வானொலி பெட்டியோட இணைந்திருந்தேன் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. கௌதம நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாலே ஒரு தனி சிறப்பு தான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. நேயர்கள் தேர்ந்தெடுத்த அரிதான பாடல்களை காற்றலையில் கலக்க விட்டார் கௌதமன். பெரம்பலூர் நிறைமதி கேட்ட தவப்புதல்வன் பாடலும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி முடிதே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் வேறு வழி இல்லாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதமன் சாருக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை கூறியிருக்காங்கம்மா.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

கிராமத்திலிருந்து செந்தில்நாதன், ஜியா விவேகானந்தன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்களோட 100வது பிறந்த நாள் சிறப்பு பட்டிமன்றம் கேட்டேன், ரசித்தேன், சுவைத்தேன், வழங்கிய திருச்சி பண்பலைக்கும் நன்றிகள் பல பல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் தகவல்கள் பாடல்கள் சிறப்பாக இருந்தது. நேர்களின் வண்ண மடல்களும் தெளிவாக வாசித்த யோகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டு எளிய குறிப்புகள் மூலம் பதில் கண்டுபிடிக்க வைத்த லோகநாதன் சார் யோகேஸ்வரி மேடம்க்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அம்மா தஞ்சாவூர்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்மளோட சமூக வலைதளம் பக்கங்களை பார்த்துட்டு, சென்னையிலிருந்து மகிமை தேவன் அப்படிங்கிறவங்க, ஐயா அவர்களுக்கு வணக்கம். யூடியூபில் முயல் வளர்ப்பை பற்றி வீடியோக்களை பார்த்தோம், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போது நானும் அதை வளர்த்து கொண்டிருக்கிறேன். முயல் நல்ல ரேட்டுக்கு போகிறது, எங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்குது. ரொம்ப நன்றி. முயல் வளர்ப்பை பற்றி பேசிய அள்ளித்துறை ஏ ரத்னகுமார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா துவாக்குடிமலை பவுலின் மைக்கேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம். நேற்று காலை போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள் அருமை, மாலை வண்ணக்கோலங்கள் ஒரு வார்த்தை இரு அர்த்தம் விளையாட்டு சிறப்பாக இருந்தது. அடி என்ற சொல்லுக்கு அளவுகோல் அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு நேயர் சொன்னது ரொம்ப இயல்பா இருந்தது. கௌதமன் அவர்கள் சொன்னதை ரசிச்சு கேட்டோம். மூவர் கூட்டணியும் சிறப்பு, வாழ்த்துக்கள். பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா மின்னஞ்சல்கள் பார்க்கலாங்க. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, ஆல்பர்ட், ஃபாத்திமா, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆனந்த ராகத்தில் பக்தி பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். 7 மணிக்கு காலை மலரில் பாடல்கள் சிறப்பு. தமிழமுதத்தில் பேராசிரியர் அவர்கள் கூறிய ஆசிரியர் மாணவர் கதை மனதை கவர்ந்தது. 8:50 தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவலில் அறிவை பற்றிய விளக்கம், அதில் உள்ள பலதரப்பட்ட பிரிவுகள் பற்றிய தகவல்கள் ஆச்சரியத்தை அளித்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்றும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. 8 மணிக்கு இதே ராகத்தில் புத்தம்புது பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். சிறப்புடன் தொகுத்தளித்த அறிவிப்பாளர் சகோதரிக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 22 தேதி காலையில் இதே ராகத்தில் புத்தம் புதிய பாடல்களை

கேட்டு மகிழ்ந்தோம். பாடலுக்கு பின் 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா பயிர் பற்றிய நிகழ்ச்சி சிறப்பு முதல் அலைவரிசையில் ஒளிபரப்பானது. மருத்துவரின் யோகா பற்றிய விளக்கங்களும் அதன் பயன்கள் கேட்பதற்கு மிக அருமையாக இருந்தன. மருத்துவர் அவர்கள் கூறிய வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கையே உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து மிகவும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போட ஆட்டம் போடு பாடல்கள் எல்லாம் உண்மையிலே ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்களாக இருந்துச்சு, அதிரடியாகவும் இருந்தது. அடுத்து வந்த உங்களோட நாங்கள் மங்கையர் உலகம் மதுரகீதம் நிகழ்ச்சியோட பாடல்கள் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் சிறப்பாக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்களான சகோதரி அபிராமி நீலவணன் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்கா தேவி தன்வீக் சந்த்ரு விஸ்வா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று மதியம் 1 மணிக்கு மதுரகீதம் கேட்டோம். காலத்தை வென்ற காவிய கானங்கள் நேர்கள் கைவனத்தில் எழுதிய மடலை அறிவிப்பாளர் அவர்கள் வாசிப்பதில் இனிமையாக இருந்தது. வந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. வழங்கிய திருச்சி பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்களா? பொதுவா பறவைகள் பாடுறத நாம கேட்டிருப்போம். ஆனா உலகத்திலேயே ஒரு விசித்திரமான பறவை இருக்கு, அதோட பேரு லயர் பேர்டாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த பறவைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டுங்க. அது காட்டில் கேட்குற எந்த சத்தத்தையும் அப்படியே அச்சு பசகாம மிமிக்ரி பண்ணிடுமா. மற்ற பறவைகளோட சத்தம் மட்டும் இல்லைங்க, காட்டுக்குள்ள மரம் வெட்டுறவங்க வச்சிருக்க செயின்ஸ் சத்தமா இருந்தாலும் சரி, காரோட அலாரம் சத்தமா இருந்தாலும் சரி, நாய் குறைக்கிற சத்தம், ஏன் மனிதர்கள் கேமராவில் போட்டோ எடுக்கிற கிளிக் சத்தத்தை கூட அப்படியே அச்சு அசலா பிரதிபலிக்குமா. உலகத்தோட மிக சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் போல இந்த பறவை, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 3:55 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாம், யாரு எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா

லால்குடியிலேருந்து வரதராஜ நகர் ராஜேந்திரன் எழுதியிருக்கிறாங்க. 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேர்களோட கடிதங்களும் இனிமையான பாடல்களும் அருமையான தகவல்களும் இடம்பெற்றன. அறிவிப்பாளர் பொறுமையாகவும் தெளிவாகவும் நிகழ்ச்சியை தொகுத்தளித்தார். நிகழ்ச்சி 1 மணி நேரம் என்றாலும் எதை கேட்பது எதை விடுவது என்றே தெரியலங்க. எனது கடிதம் படித்ததற்கும் எனக்கு பிடித்தமான பாடல்களை ஒளிபரப்பியதற்காகவும் நன்றி தெரிவிப்பதா, இல்லை சுவாரஸ்யமான தகவல்களை தந்ததுக்காக பாராட்டு தெரிவிப்பதா அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சி முழுவதும் நேர்கள் விருப்பும் அம்சமாக திகழ்ந்திருந்தது. மொத்தத்தில் இசைத்தூரல் நிகழ்ச்சி நேர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது.

அடுத்ததாக சேலம் மாவட்டம் ஆரி கவுண்டன் நகர் சிவம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா 21ஆம் தேதி அன்னைக்கு 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் நாகை எம்பி வீரப்பா அவர்கள் எழுதிய செல்லமை நாடகம் கேட்டேன். செல்லமாக வளர்க்கும் குரங்கோடு போராடும் குடும்ப தலைவரின் அவஸ்தைகள் நகைச்சுவையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காட்டில் சுதந்திரமாக வாழும் குரங்க வீட்டில் வளர்க்க தெரிந்த மகனுக்கு பெற்ற தந்தையை வீட்டில் வைத்து வளர்க்க தெரியவில்லையே என்ற தந்தையின் வார்த்தைகள் நெகிழ்வாக இருந்தன. நாடகமும் நாடக அமைப்பும் சிறப்பாக இருந்தது. நாடகத்திற்கும் எஸ் ஜான்சன் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க.

உங்களோட கடிதங்களும் மின்னஞ்சல்களும் அதோட சில குட்டி தகவல்களும் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ரொம்ப அழகாவே போச்சு. கடிதம் மற்றும் மின்னஞ்சல் அனுப்பின எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, உங்களுடைய கடிதங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 அப்படிங்கிற எங்களுடைய முகவரிக்கு கடிதங்களாகவோ அல்லது airthirichi@gmail.com என்கிற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கோ நீங்க மின்னஞ்சலாகவோ அனுப்பலாங்க. மதிய பொழுது ஆரோக்கியமாகவும் இனிதாகவும் அமையட்டுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. கேந்திரிய வித்யாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டித் திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது. தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்களை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் தரிசனத்திற்கென டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்தவொரு முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். திருப்பத்தூரில் உலக போதைப் பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பில் அனைத்து சுகாதார திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. திருச்சி கீழரசன் சாலை அருள்மிகு பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை மகா அபிஷேகமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறும். சென்னையில் நடைபெறும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக 135 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை சற்று முன் 17 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 105 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
4: கடிகாரத்துல முள்ளு நாலு மணியை காட்டும் இந்த வேலையில வழக்கம் போல உங்களோட அடுத்த ஒரு மணி நேரத்தை பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் கழிக்க நாங்க மூணு பேர் இன்னைக்கு தயாரா இருக்கிறோம். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில தினந்தோறும் மாலை வேலையை உற்சாகப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விளையாட்டை நாம விளையாடி வரோம். அந்த வகையில இன்னைக்கு புதன்கிழமை, புதன்கிழமைனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன
5: என்ன என்ன விளையாட்டு.
4: அஞ்சுக்குள்ள ஒண்ணு,
6: மூணு பேர் இருக்கோம்ல.
4: ஆமா,
6: அதனால வந்து அஞ்சுக்குள்ள ஒண்ணுன்னு வச்சுக்கலாம்.
4: மூணு பேருக்குள்ள ஒண்ணு தானே வரும்.
5: எப்படி சார் அது அஞ்சுக்குள்ள?
4: மூணு பேருக்குள்ள ஒண்ணு.
6: ஒன்றரை ஒன்றரை கேள்வி கேட்டுக்கலாம்.
4: சரி சரி சரி சரி. இன்றைய இந்த சுவாரஸ்யமான பகுதியில எங்களோட இணைந்து விளையாட நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உடனே உங்களோட தொலைபேசி எடுங்க. எங்களோட நேரலையில நீங்க பேசணும் அப்படின்னா 0431 இந்த திருச்சியோட முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 இது வந்து வழக்கமான நேயர்களுக்காகவும், 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும் இங்க காத்துக்கிட்டே இருக்கு. தொலைபேசியை எடுங்க, தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட நேரலையில பேசுங்க.
5: அஞ்சுக்குள்ள ஒண்ணு என்னன்னு நேயர்கள் வந்து சொல்லணும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா எங்க கையில ஒண்ணுமே இல்லையே.
6: ஒண்ணு வந்து ஃபன்னு தான் வழக்கம் போல.
5: ஒண்ணு ஃபன்னு என்ன ரைமிங்கா இருக்கு.
6: ஆமா ஆமா ஆமா, ஒண்ணு ஃபன்னு, ரெண்டு வந்து டேல், அதாவது டபுள் ஆக்டிங் பண்ணிருக்காங்கல்ல நடிகர் நடிகை எல்லாம்.
5: மூன்று வேடங்கள் நடித்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு
6: மூன்று பேர் வந்திருக்காங்க. நம்ம நம்ம கையில
5: உள்ளதுனால ரெண்டு சம்பந்தமா
6: கம்பியை எப்படினாலும் நம்ம வளைச்சிக்கலாம்.
5: சரி,
6: இப்ப வந்து ரெண்டுக்கு ரெண்டு, ஏன்னா அதிகமா ரெண்டு படங்கள்ல கமல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா
4: பத்து முகங்கள்
6: அப்படின்னு போயிருக்காங்க. ரெண்டு வந்து டுவெல், மூணு வந்து மூணு சம்பந்தப்பட்டது. அது என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் வந்து நம்பர் தேர்ந்தெடுக்கிறப்ப சொல்லுவோம்.
5: இன்னைக்கு வந்து அறிவிப்பாளர்களா நான்கு மணி வண்ணக்கோளங்களில் இடம்பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு
6: சொல்லலாம், அதை கூட வைக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா நாலு வந்து, அதாவது ஒரு ஒரிஜினல் நேம் ஒன்று இருக்கும் ஒரு ஊருக்கு. கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன், கோவன் புத்தூர் தான் அதோட ஊர் பேரு. அப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர்னு சொன்னோம்னா கோவன் புத்தூர்ங்கறத அவங்க சொல்லணும். இப்ப கோவன் புத்தூர்னு இருந்த ஊர் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க.
5: நீங்க கொடுத்த க்ளூல நேயர்கள் அலர்ட் ஆயிப்பாங்க. நாலா நம்பர் மட்டும் சொல்லிட கூடாது நம்ம.
6: இதெல்லாம் கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் அஞ்சுனா அது உங்களோட பேட்டர்ன் தான். அஞ்சு செகண்ட்ல அஞ்சு
5: நேர்களே ரெடி ஆயிவாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1.

0: answer to point one.
1: நேரம் 4:04 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது.

0: கடலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் வந்தாச்சு வந்தாச்சு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள்.
9: வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு வந்து 5 ஒன்று, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டோம். அதை வந்து விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. யார், எங்க இருந்து, எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தலாம்.
8: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
10: நேயர் வந்து ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு நமக்கு. அப்படிதான் சவுண்ட் கேக்குது நமக்கு.
8: சரி சரி சரி, அடுத்ததா ஒரு இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, இவங்களாவது பேசுறாங்களான்னு பாக்கலாம்.
10: வணக்கம்.
11: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அறிவிப்பாளர் அன்புள்ள அப்பாஸ் கான் மற்றும் சர்ப்ரைஸ் சபீனா மீரா. கடைக்குட்டி சிங்கப்பெண் யார் என்று தெரியவில்லை, பெயர் அப்புறம் சொல்லவும். அனைவருக்கும் நேரில் நினைவு இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
10: எங்க பேரை மறந்துடுறீங்களோ இல்லையோ, உங்க பேரை நீங்க ரொம்ப சரியாவே சொல்லிடுறீங்க.
11: இல்ல, அந்த புதிய அறிவிப்பாளர் பெயர் சரியா தெரியல எனக்கு.
10: பழைய அறிவிப்பாளர் பெயரை நீங்க சரியா சொல்லல.
8: பழைய அறிவிப்பாளர் அவங்க கிடையாது, அப்பாஸ் கான் சார் இல்ல.
11: ஆ, கொஞ்சம் ரொம்ப கம்மியா கேக்குது, நான் ரேடியோ கொஞ்சம் வச்சுக்கிறேன், அப்புறமேட்டு கம்மி பண்ணிடுறேன்.
10: அப்படியா, சரிங்க.
9: இந்த மூவர் கூட்டணியில இருக்கிறவங்க வந்து கௌதமன், சரிங்களா?
11: ஓ சாரி சாரி, எப்போதுமே எனக்கு அந்த கௌதமன் ஐயா, அப்புறம் வந்து ஆண்டனி சுரேஷ், அப்பாஸ் கான், மூணு பேர் குரல் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பரவாயில்ல,
9: கன்ஃபியூஷன் தொடக்கத்திலே இருந்தா இன்னும் கேமுக்குள்ள எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும்.
11: அது முயற்சி பண்ணுவோம். அந்த இன்னொரு பெண் அறிவிப்பாளர் பேர் சொல்றா சிறப்பா இருக்கும்.
8: என்னோட பேர் வந்து அனிஷா.
11: வாழ்த்துக்கள். ரைட்,
8: நன்றிங்க ஐயா.
9: சரி, நம்பர் சொல்லுங்க, நீங்க 5 ஒரு நம்பரை சொல்லுங்க.
11: 5 நம்பர் 1 சொல்லு.
9: 5
8: பாட்டெல்லாம் அருமையா இருக்கு. 5 நம்பர் கேட்டிருக்கீங்க. 5 நம்பர்ல என்ன காத்துட்டு இருக்கு?
10: 5 பாத்தீங்கன்னா, அது ராஜேஷ், நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் காய்கறிங்க 5 செகண்ட் குள்ள சொல்லணும். நீங்க
9: இங்கிலீஷ்
11: பொட்டேட்டோ, பீட்ரூட், கார்பேஜ்,
9: ஒண்ணுமே
11: கேக்கல.
10: நிறைவான
8: முடிச்சிட்டாரு. சரி, இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: 4:22 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோடங்களில் 5:1. அதுல முதல் நேயர் வந்து 5 நம்பரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து இங்கிலீஷ் காய்கறிகளோட பெயரை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மூவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: திருச்சி திருவாங்க கோவில் மேலக்கண்டத்துல இருந்து மாலைக்கு பேசுறேன்.
3: மாலதி அம்மா, உங்களுக்கு என்ன நம்பர் இஷ்டமான நம்பர் சொல்லுங்க.
1: எனக்கு நம்பர் 3. ஆமாங்க சார்.
3: சரிங்க. இப்ப நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையிலும் 3 விதமான படைகள் இருக்கு. அந்த படை என்னன்னு நீங்க சொல்லணும். முப்படைகள் என்ன?
0: படைகள்
1: படைகளா?
0: ஆமாங்க.
3: படை ஃபோர்ஸ்
1: யானைப்படை.
2: நீங்க அந்த காலத்துக்கு போயிட்டீங்க, நம்ம இப்ப இருக்கிறத பத்தி பேசிட்டு
0: மன்னர் ஆட்சியை பத்தி பேசலாமா?
3: மக்கள் ஆட்சியை பத்தி பேசிட்டு.
1: மறுபடி क्वेश्चन சொல்லுங்க.
3: அதமா முப்படை, இந்தியாவோட முப்படை சொல்லுங்க. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட?
1: விமானப்படை.
2: சரி.
1: கப்பற்படை.
3: சரி.
1: காவல்படை.
3: கரெக்ட். சரிம்மா. சங்க காலத்துல
2: என்னென்ன படைகள்
3: என்னென்ன சொல்லிட்டாங்க. அதனால இனிமே வர நேயர்களுக்கு வேறொரு நம்பர் கேட்க சொல்லி நம்ம வந்து கேட்டுக்குவோம்.
2: சரி, இனிப்புல இன்னொரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வானொலி பெட்டியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கலாமே, அப்பதான் உங்க குரல் வானொலியில கேக்கும்.
4: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உறையூர் ஹேமலதா.
0: உறையூர்ல இருந்து ஹேமலதாமா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
4: இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், ஒரு 2 மாசம்.

0: இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன விளையாட்டுகள்னு சொன்னோம் அதெல்லாம் கவனிச்சிங்களாமா?
1: ஓரளவு கவனிச்சேன் சார்.
0: ஓரளவு கவனிச்சிங்களா?
2: ஏங்க இது ஸ்கூலாங்க, கவனிச்சிட்டு வரதுக்கு ஏன் இப்படி எல்லாம்?
0: ஸ்கூல்ல ஓரளவு தான் கவனிக்கிறோம் நம்ம.
2: ஆமா
0: சரிம்மா, பரவாயில்ல. என்ன நம்பர்மா உங்களுக்கு வேணும்?
1: 1 சொல்லுங்க.
0: 1ஆ? சரிம்மா. 1 வந்து ஃபன்.
2: 1 வந்து ஃபன்.
0: என்னன்னா நான் இப்ப ஒன்னு சொல்லுவேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்.
2: நீங்க சொல்லுங்க அது ஃபன்னா இல்ல ஃபன் இல்லையாங்கறத நான் சொல்றேன்.
0: சொல்லட்டுங்களாமா? இதுக்கு நீங்க இப்ப சரியா பதில் சொல்லணும். 3 எறும்பு போயிட்டு இருக்குங்க.
2: அங்கேயும் 3 எறும்பா?
0: ஆமா,
3: 3 வருது இன்னைக்கு. எல்லாமே 3ஆ போயிட்டு இருக்கு.
0: 3 எறும்பு போயிட்டு இருக்கு. முதல் எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு. ரெண்டாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு.
2: மூணாவது
0: எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு.
2: மூணாவது
0: எறும்பு எப்படி சொல்லுது?
1: மூணாவது எறும்பு என்ன சொல்லுது சார்?
0: அது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு சொல்லுது.
2: அந்த எறும்பு எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு சொல்லுதாங்க.
3: எதனால அப்படி சொல்லுது?
1: இது என்ன பன் க்வெஸ்சன்னா நான் திருப்பி சொல்லணுமா இல்ல?
3: இதுக்கான
2: பன் க்வெஸ்சன்னா ஒரு விளையாட்டுத்தனமான
0: பதில். நீங்க கேட்டதே உங்களுக்கு ஃபன்னா இருக்கு.
3: இந்த மூணு எறும்பும், இந்த மூணு எறும்பு வந்து ஒவ்வொரு எறும்பும் எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு போகுதுன்னு சொல்லுது. எதனால அப்படி சொல்லுது?
2: மூணாவது எறும்பு அதே பதில சொல்லுதே எப்படி? அதுதான் இங்க கேள்வி. சரிங்க, பரவாயில்ல. ரொம்ப அழகா முயற்சி எடுத்திருக்கீங்கம்மா. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை
3: வானொலி பெட்டியோட அளவை குறைங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தமிழ்செல்வி
0: அம்மா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு தான் நாங்க நம்புறோம்.
3: இதுக்கு இன்னொரு விடையும் இருக்கு. 3 எறும்பு வட்டமா வந்தாலும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு வந்துட்டே தான்
2: இருக்கு. இருந்தாலும் ஃபன் க்வெஸ்சன்ல அந்த எறும்பு என்ன சொல்லிருச்சாம்?
0: ஃபன்ல வந்து லாஜிக்லாம் பார்க்க முடியாது.
3: ஓ,
0: இது வந்து
2: ஆக மொத்தம் வந்து அந்த எறும்பு என்ன சொல்லிருச்சு?
0: அந்த எறும்பு வந்து பொய்
2: சொல்லிருச்சு. கரெக்ட், நீங்க வின் பண்ணிட்டீங்க.
4: கௌதமன் சார்,
0: வணக்கம்மா. சொல்லுங்கம்மா.
4: எனக்கு ஏதாவது கேள்வி உண்டா?
0: உண்டு உண்டு. நீங்களா வந்து அழகா சிக்கறீங்க. என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்?
4: 4 சொல்லுங்களே.
0: 4ஆ?
4: யாரு கேக்கலையனோ.
0: 4 வந்து அதாவது ட்ராங்கோ பார் அப்படினு சொல்லுங்கமா.
4: யானை படை?
0: இல்ல இல்ல, அது கிடையாது.
2: அது 3ங்க.
0: அது கிடையாது, அது கிடையாது. நீங்க இது மாதிரி ஒவ்வொரு நேரம் சொல்றது, நாங்க சொல்றதை வச்சு நீங்க எடுக்கிறீங்க அழகா. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பேர் ஒன்னு இருக்கும், அதுக்கு தற்போதைய பேர் வேற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணதுனால நம்ம நாட்டில் தமிழில் உள்ள பேரை வந்து அவங்க அவங்க இங்கிலீஷ்க்கு அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ்காரங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பாணியில் அந்த பேரை மாற்றிக்கிட்டாங்க. கேட்குதுங்களா?
4: நீங்கள் எந்த ஊர் கேட்குறீங்க?
0: இதான் ட்ராங்கோபார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இது ஏதோ ஸ்வீட் பேர் பார் இருக்குது, ஆனால் ட்ராங்கோபார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லணும்.
4: தரங்கம்பாடி சார்.
0: அருமைம்மா, அருமை தமிழ் செல்வி. பேருக்கு தகுந்த மாதிரி அழகா தமிழ்ல அழகா சொல்லிட்டீங்க.
4: Thank you sir.
0: நன்றிமா, நன்றி.
4: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி
2: நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: அசத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். நிச்சயமா சொல்லலாம்ல,
1: சொல்லிக்கலாமா? சரி.
0: சொல்லிக்கலாம். இன்னைக்கு வண்ண கோலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபன்னுன்னு சொன்னோம், இந்த ஃபன்னு தான் ஜாஸ்தியாக நமக்கு, அந்த நெடி தான் ஜாஸ்தியாக இருக்கு.
1: ஆமாம்.

0: இன்னும் பார்த்தீங்கன்னா நேயர்களே, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆமாம், ரெண்டாம் நம்பர் தான் என்ன யாரும் கேட்காம இருக்காங்க.
1: சொல்லாம இருக்க நம்பர் ரெண்டு இருக்கு, இருந்தாலும் அடுத்தடுத்த எண்கள் சொன்னாலும் அதுக்குள்ளேயும் நாங்கள்
0: விளையாட்டு இருக்கு. நாங்கள் வந்து நிறைய வந்து கேள்விகள் வச்சிருக்கோம், நிறைய நேர்கள் வந்து பதில் சொல்லுங்க, சரியான பதில்களை சொல்லுங்க, அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்போது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேயர்களே, இனி கேட்கலாம் NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு.
1: டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. சந்தாதாரர்கள் அறியாமலேயே அவர்களது சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சிம் மியூலிங் மோசடி முறை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிப்பட்டியில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று

விவகாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிப்பட்டியில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் கோவிலுக்கு வருகை புரிவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் மேம்படுவதோடு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைத்தது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்பானின் ஒசாகா மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகம் இடையே பொறியியல், அறிவியல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டோக்கியோ, ஹிரோஷிமா, டோக்கியோ சிட்டி, ஷிமோனா, சுகுபா ஆகிய 5 பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து சாஸ்திரா பல்கலைக்கழகமும் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழைப்பொழிவின் போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சென்னையில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: ஆமாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலைகளை ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனவா. இதில் பார்த்தீங்கன்னா சமூக பணியாளர் தேர்வு ஒரு பணியிடம் இருக்கு. இதுக்கு தொகுப்பூதியம் மாதம் வந்து 18,536 ரூபாய். வயது தகுதி வந்து 1/6/2026. இதன்படி 42 வயதுக்கு பூர்த்தி அடையாதவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், சுய சான்றளிக்கப்பட்ட கல்வி சான்றுகளோட நகல், அப்புறம் பணி அனுபவ சான்றுகளோட நகல், இதெல்லாம் இணைக்கப்பட வேண்டுமா விண்ணப்பத்தோட? முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள், அப்புறம் உரிய சான்றிதழ்கள் இல்லாமல் அந்த நகல்களும் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மறந்துடாமல் இந்த மாதம் 30 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். அதற்கான முகவரி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம், மேக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 1. முகவரி மீண்டும் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம், மேக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 1. மேலும் விவரங்களுக்கு 0431-241-3055 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்றும் முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது 6வது வாரம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் ஆரவாரத்தில் இணைந்திருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்காக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இந்த பிரிவுகளில் விருது பெற தகுதியுடையோர் வரும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் கையால் விருது பெற தகுதியுடையவங்களாக இருப்பாங்க. இந்த பிரிவுகளில் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விருதாளர்கள் awards.tngov.in அப்படிங்கிற வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தை அந்த அதில் உள்ள விவரங்களை பதிவு செய்தும் கோரப்பட்ட விவரங்களை இணைத்தும் நாளைக்குள்ளார நீங்கள் வந்து மெயிலில் வந்து அனுப்பிவிடலாம். இந்த awards.tn.gov.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இப்பொழுது கேட்கலாம்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
2: குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும்.

0: இது என்னன்னா, ஒரு சில பேத்துக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம்னா, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது ஒரு பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணுன்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்போ அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா, ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா, நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரம் என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன், யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா, உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்த்ராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்லா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசு ஆனதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயாமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா, டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும், அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்பு நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்த விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா, பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன அப்படின்னா, திடீர்னு திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது ஒரு நீங்க பயிற்சி பண்றீங்க, யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. நல ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆறு வாரத்தில் அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் இருக்கு. தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்துகிற இந்த நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியில் பங்கேற்க விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சியில் பெற விரும்புவோர் பார்த்தீங்கன்னா 18-35 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும், குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சென்னை மாவட்டத்தில் 4 மாத காலம் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி. இந்த பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்துக்கு ₹2000 வழங்கப்படுமா. இந்த பயிற்சியில் தேர்வு பெறும் தகுதியான நபர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலம் ஆரம்ப கால மாத ஊதியமாக 18,000-22,000 வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சியில் தேர தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்தீங்கன்னா தாட்கோ இணையதளத்தில் போய் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று

0: மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கணும். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போறாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும் போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும் போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞர் அணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவிக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர்

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது, தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களே, இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 6:40. மாலை நேரத்தில் நம் மனங்களை எல்லாம் மையம் கொள்ள வருகிறது திரை இசை பாடல்கள்.

நேயர்களே, நான் இப்போ ஒரு அறிவிப்பு சொல்ல போகிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. இது யாருக்கான அறிவிப்பு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமான அறிவிப்பு. உங்களோட குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராவது இப்போ வரையிலும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் இருந்தால், பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சுக்கோங்க. அதோட குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்க உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் இருக்கவங்க, வேலை விஷயமாக வேறு பகுதியில் தற்காலிகமாக வசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களோட நீங்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைக்கு போய் நாளைக்குள்ளே பதிவு செஞ்சு உங்களுடைய உரிமையை உறுதி செஞ்சுக்கணும். உங்கள் குடும்ப அட்டையில்

இறந்த உறுப்பினர்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்கிறது ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடை விற்பனையாளர்கிட்ட இறந்த உறுப்பினரோட குடும்ப அட்டை எண்ணோட ஆதார் அட்டையோட நகலையும் வழங்கணும் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள்.

இசையில்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்வதைப் போல. இசைக்கு ஒருவர் எப்படி உணர வேண்டும்? இசையை ஒருவர் இதயத்தால் சிந்தித்து மூளையால் உணர வேண்டும்.

செயற்கை ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.

செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசரி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழிந்துடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனிவரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட செயலர் வந்தனாக்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனாக்கார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வுக்கான ஆய்வு செய்யப்பட்டு பழங்குன மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்கு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜன தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜன திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசு துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும்

0: குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும், மக்கள் சார்ந்த அரசு

0: நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்விற்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப் பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி

0: பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டுப் பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
1: உழவர் உலகம்.
2: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடனுரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் கேட்கலாம்.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: விடியலின் ஒளியாய் புதியதோர் கனவு, லட்சியம், ஆசை, ஆர்வம். முடியாது என்ற சொல்லை தூக்கி எறிந்து முடியும் என்று முன்னேற துடிக்கும் தொழில் முனைவோர். வாழை சாகுபடியாளர்கள் வேண்டாம் என ஒதுக்கி வைத்த பொருட்களை பயன்படுத்தி விலை உயர்ந்த தரமான வாழை சார்ந்த கழிவுகளிலிருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல். மண்புழு உரம் தயாரிப்பிலும் விற்பனையிலும் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் துணிச்சலோடு போராடி வெற்றியை குவிக்கும் வீர பெண்மணி. தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்தவர்களுக்கும் வேலையை கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கும் வள்ளல் என சகலகலா வள்ளியாக சாதனை செய்து வரும் சமூக ஆர்வலர் என இவரது பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆம், நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவங்கள் நமக்கெல்லாம் என்னென்ன பாடங்களை புகட்ட உள்ளன? உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. இன்றைய இயற்கையோடு இணைவோம் தொடரில் நாம் சந்திக்க இருக்கிறது பி சுகந்தி அவர்களை. சுகந்தி அவர்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது ஒரு கட்சவி குழு மூலமாக. அந்த குழுல வந்து அவங்க மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஷார்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மண்புழு உரம் தயாரிப்பதுல பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு கூரை வேய்ந்து அந்த கூரை கீழே ஒரு நிழலான ஒரு பகுதியில மண்புழு ஒரு தொட்டி அமைத்து அதுல வந்து நிறைய முறை இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த முறைப்படி நம்ம மண்புழு தயாரிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சுகந்தி அவர்கள் மண்புழு தயாரிக்கிறதுல பாத்தீங்கன்னா திறந்த வழியில இருக்கு. ஒரு அம்மா வந்து குயலா ஒரு கழிவு இருந்தது, அந்த கழிவுல ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அது வந்து ஒரு குப்பலா திருப்பி மாத்தி அதுல இருந்து மண்புழு எடுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது என்ன வித்தியாசமான ஒரு முறையா இருக்கே, இவங்க கிட்ட பேசி அதை பத்தி தெரிஞ்சுப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆர்வம் வந்ததுனால சுகந்திய தொடர்பு கொண்டேன். சுகந்திய வந்து ஒரு பன்முக தொழில் முனைவோரா இருக்கிறது அப்பதான் தெரிஞ்சது. அவங்க வந்து அந்த வாழை நாரில இருந்து பல பொருட்கள் தயாரிப்பு, அதுக்கப்புறம் மண்புழு தயாரிப்பு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2500 பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வியக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுகந்தி.
3: வணக்கம்.
2: வணக்கம். நான் இப்போ உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்தேன். அதுல வந்து முதல்ல அந்த மண்புழு தயாரிக்கிற விதம் ஒரு வித்தியாசமான முறையில சுகந்தி தயாரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்ன, அது உண்மையா?
3: கண்டிப்பா உண்மைதாங்க.
2: எப்படி தயாரிக்கிறீங்க, வித்தியாசமான எப்படி பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதாவது மண்புழு உரம் தயாரிப்பு அப்படின்னாலே பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொட்டி வேணும், ஒரு ஷெட் வேணும், அதுக்கான பட்ஜெட் வந்து நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்து இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இடத்துல அதை எப்படி பாதுகாப்பான முறையில தரமா தயார் பண்றது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது,
2: திறந்த
3: வெளியிலேயே வந்து நம்ம கிட்ட இருக்கிற இடத்துலயே பாதுகாப்பா பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எம்டி லேண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த எம்டி லேண்ட்லயே நம்ம வெளியில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறோம். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விவசாய கழிவுகள், அதாவது நம்ம நியரஸ்டா இருக்கிற வேப்ப இலை, புங்கன், எருக்கம், இந்த மாதிரி இலைகளை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை ஒரு வாரம் நாங்க வந்து ப்ராசஸ் பண்றோம். ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு லேயரா வந்து நாங்க போடுறோம். லேயர் பை லேயரா போட்டுட்டு நல்ல வாட்டரிங் பண்றோம். அந்த ஹீட் வந்து வெளியில போயிருந்தாங்க. எல்லாமே வெளில போன பிறகு வில்லேஜ்ல எல்லாம் சோனி பையன்னு சொல்லுவாங்க, சணல் பையங்க. நாமக்கல் மாவட்டம்னாலே நமக்கு கோழிப்பண்ணை அதிகமா இருக்கு, முட்டை அதிகமா இருக்குதுங்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். சோ எங்களுக்கு அந்த ஷெட்ல கிடைக்கிற வேஸ்ட் சணல் சாக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதை நாங்க குறைந்த விலையில வாங்கிட்டு மேல வந்து நாங்க அப்ளை பண்ணி வச்சிருவோம், மூடி வச்சிருவோம், மூடாக்கு மாதிரி போட்டு. அது மேல வாட்டரிங் பண்ணும் போது கியூரிபிகேஷன் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்குங்க.
2: இது வந்து எல்லாமே திறந்த வெளியில தான் பண்றீங்க? அதுவும்
3: பாதி திறந்த வெளியில பண்றோம், பாதி வந்து ஓபன் ஷெட், ஷெட்டுக்குள்ள பண்றோம். தொட்டி கட்டியும் மூணு முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
2: இப்ப வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க பக்கத்துல இருக்கிற வேப்ப இலை, புங்க இலை, இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. அந்த ப்ராசஸ் பண்றது அப்படின்னா அங்க என்ன பண்றீங்க அதை சொல்லுங்களேன்.
3: ப்ராசஸ் பண்றது என்னன்னா, நம்ம வந்து பிரான்சஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, மரம் வெட்டுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல கிடைக்கிற அந்த சின்ன சின்ன பிரான்சஸ் அது எல்லாத்தையும் நாங்க கட் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க.

0: கிரீன் லீஃப் வந்து அப்படியே நம்ம வந்து போடக்கூடாது, ஹீட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு வாரம் 10 நாள் வந்து வெளியில அப்படியே விட்டுருவோம். அதனால இலையெல்லாம் உதிர்ந்துடும், சின்ன சின்ன குச்சியா இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க வெளியில எடுத்துட்டு அந்த இலைதலை எல்லாமே வந்து நாங்க போட்டு நல்லா கியூரிஃபை பண்ணிடுவோம்.
1: ஓ
0: கியூரிஃபை பண்ணிட்டு இதுல அடிஷனல் எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க பனானா ஃபைபர் வந்து பண்றதுனால எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற அந்த வேஸ்ட், ஹேண்டிகிராஃப்ட் பண்ற வேஸ்ட், அது எல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இதுல பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால நாங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அதையும் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
1: வாழை கழிவுல பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு, இலை அந்த இலையும் வந்து நீங்க மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றதுல கவாத்து செய்யறாங்களே, அது மாதிரி தேவையில்லாத பகுதிகளை வந்து
0: அதாவது
1: வெட்டி.
0: விவசாயிகளுக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல எதெல்லாம் வந்து விவசாய கழிவுகள்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் நாங்க வந்து ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுதான் ரெண்டு கம்பெனியோட தீம்.
1: சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து இலைகளை கொண்டு வந்துடுறீங்க, இந்த இலைகள்ல வந்து உற்பத்தி செய்த வாழையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் இந்த இலையோட கலக்குறீங்க. ஆனா கலக்கிற இடம் வந்து ஒரு திறந்த வழியா இருக்கே, அங்க தொட்டிலாம் அதுவும் தேவையில்லை, ஏன்னா இலையையும் அதையும் கலக்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சுத்தி வந்து ஏதாவது ஒரு அமைப்பு வேணும் இல்லைங்களா? அந்த இடத்துல
0: இல்ல,
1: என்ன
0: இப்ப
1: பண்றீங்க?
0: வந்து திறந்த வெளியில கலக்கும் போதுதான் நம்ம வாட்டரிங் பண்றதுக்கும் அது வந்து மிதிச்சு நல்லா ப்ராசஸ் பண்றதுக்கும் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். நம்ம தொட்டிக்குள்ள போட்டுட்டு அதுலயே மிதிச்சு ரொம்ப இதுவா நம்ம பண்ண முடியாது. அது வந்து நம்ம டொமஸ்டிக் பண்றது வேணா பண்ணலாம், வீட்டுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு அந்த மாதிரி பண்ணா பண்ணலாம். பட் நம்ம கமர்ஷியலா பண்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல நல்லா மிதிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்க தேவையோ தொட்டிக்கு தேவையா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஓபன் ஷெட்டே வந்து ஒரு ஷெட்டு போட்டு ஷெட்டு கடையில நாங்க வந்து இந்த சாக்கு போடாம அப்படியே நிழல் பாங்கான இடத்துல போடுறதுனால அதுக்கும் போட்டுக்கலாம். என்ன இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பை வந்து பண்ணோம்னா தரமான மண்புழு உரத்தை வந்து கொடுக்க முடியும்.
1: ஆனா பொதுவா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மண்புழு வளர்ப்புனா அது எப்படி செய்யறாங்க?
0: இது வந்து ஒரு தட்டி கட்டுவாங்க, தொட்டி கட்டி தொட்டியில வந்து லேயர் பை லேயர் அந்த தென்னை மட்டை, அதுவும் வந்து இது சேம் இதே போல விவசாய கழிவுகள் என்னெல்லாம் இருக்கும்
1: தென்னை நார்
0: அது
1: போடுவாங்க,
0: வந்து தென்னை நார்
1: கொஞ்சம் வெள்ளம்
0: போடுவாங்க.
1: போடுவாங்க,
0: வெள்ளம் போடுறது வந்து அடிஷனல் அடிஷனல் ப்ராசஸ்,
1: அதுல கொஞ்சம் மண்புழு விடுவாங்க, அந்த
0: மண்புழு
1: மண்புழு.
0: விடுவாங்க. ஆமா, நாங்க வந்து வாட்டரிங் பண்ணிட்டு இந்த இலைதலை எல்லாம் போட்டு மிதிச்சு விட்டோம், அது ஒரு 10 டேஸ் ஆகும் போது நல்ல இலைதலையும் வாழை நார் கழிவுகளும் அதுக்கப்புறம் நம்ம போடுற குப்பைங்க மாட்டுச்சாணம் எருமைச்சாணம் அந்த குப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு மாதிரி ஆயிடுங்க. அதாவது மண்புழுவுக்கு அதுதான் ஃபீடு. சோ அதுக்கு
1: தொட்டில போட்டும் தயாரிக்கிறீங்க, திறந்த வெளியில இத ஒரு குப்பலா போட்டு அது மேல கோணி சாக்க போட்டு அதுல வந்து தண்ணீர் விட்டு அப்படியும் பண்றீங்க?
0: அப்படியும் பண்றோம், மேல வந்து சும்மா ஷெட் மாதிரி போட்டு அதுக்கு கீழேயும் பெட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: அப்ப மொத்தத்துல மூன்று முறைகள்ல இத தயார்.
0: ஆமா, முக்கியமா எனக்கு பக்கத்துல எனக்கு சொந்தமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்னை கழிவு, வாழை கழிவு, அதுக்கப்புறம் இங்க நியரஸ்டா இருக்கிற அந்த வேப்ப இலைகள், புங்கன் இலைகள், எருக்கு இலை அதிகமா இருக்குதுங்க, நொச்சி இந்த மாதிரி இலைகள் வந்து அதிகமா இருக்குதுங்க. அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலிகை எண்ணெய் எல்லாம் தயார் பண்றதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வந்து பறிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிறோம்.
1: சரிங்க, இப்ப உங்களுடைய அந்த அடிப்படை இடுபொருட்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது, எப்படி அப்படின்னா இதுல வந்து இலை தழை அதிகமா பயன்படுத்துறீங்க, அதே மாதிரி வாழை மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்துறீங்க, தென்னை கழிவுகளையும் நீங்க பயன்படுத்துறீங்க. வெறும் தென்னை கழிவுன்னு மட்டும் இல்லாம இந்த மூணுத்தையும் பயன்படுத்துறீங்க, அதை வந்து மூன்று வகையா வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. ஒண்ணு வந்து எப்பயும் நடைமுறையில இருக்கிற தொட்டி முறை, இன்னொன்னு வந்து ஒரு ஷெட்டு போட்டு கீழே குப்பலா வச்சு பண்றது, இன்னொன்னு வந்து திறந்த வெளியிலேயே பண்றது, அப்படிதானே? இது மூணுல எதுல அதிகமா மண்புழு உரம் கிடைக்குது?
0: அதாவது மண்புழு உரம் அதிகமா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டுக்கு கீழே போடுறோம் இல்லைங்களா, அதுலயும் தொட்டில போடுறதும் வந்து மண்புழு ஆகட்டும் மண்புழு உரம் ஆகட்டும் ரெண்டுமே குவாண்டிட்டி அதிகமா கிடைக்குங்க. ஓபன் ஷெட்ல போடுறது ஏன் குறைவா கிடைக்குது அப்படின்னா, இப்ப மழைக்காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாக்கு மேல போட்டு மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுல இருந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சு கீழே வந்து புழுக்கள் வெளியே வருங்க. சம்டைம்ஸ் அதிக மழை வந்ததுன்னா, அதே போல அதிக வெயில், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரி வெயில் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த சமயம் எல்லாம் எங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தாச்சுங்க, கத்திரி வெயிலும் அதிகமா இருந்தது மழையும் அதிகமா இருந்தது. அதிகமா வெயில் அடிக்கும் போது புழுக்கள் மயங்கி இருக்குங்க, அப்ப வந்து இனப்பெருக்கம் குறையும். அதே போல மழை அதிகமா இருக்கும் போது புழுக்கள் வெளியில வந்துடும், சோ அப்ப வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.
1: பாதுகாக்கப்பட்ட முறையில செய்யும் போது
0: குவாண்டிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும், தரம் வந்து ரெண்டுமே ஒரே தரம், தரத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ப்ராசஸ் பண்ற விதம் நம்ம ஒரே மாதிரி பண்றதுனால தரத்துல மாற்றம் இல்லைங்க, நம்மளுடைய அளவுகள் வந்துதான் குறையும்.
1: சரிங்க, என்ன மாதிரியான மண்புழு நீங்க பயன்படுத்துறீங்க? அதுல நிறைய வகைகள் இருக்கு, அதுல நாட்டு வகை இருக்கு, வெளிநாட்டு மண்புழு இருக்கு. நாட்டு வகை மண்புழு புழுவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, அந்த உரம் நல்லது?
0: அதாவது நாங்க ரெண்டு வெரைட்டி பண்றாங்க, நாட்டு மண்புழுவும் பண்ணி

0: இருக்கிறோம். இன்னொன்னு வந்து ரெட் அப்ரிகோனான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங். இப்ப மேக்சிமம் வந்து கமர்ஷியலா பண்றது எல்லாமே அதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு தரமான மண்புழு, சோ அது வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: ரெண்டுமே நல்லா இருக்கும்ன்றீங்களா? நாட்டு
0: ரெண்டுமே நல்லா இருக்கும்,
1: ரெண்டுமே நல்லா இருக்கும்
0: ரெண்டுமே.
1: அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமா
1: இப்போ இந்த
0: ஆமா
1: மண்புழு உரம், அதை வந்து செய்யும் போது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வர்றது பாத்தீங்கன்னா, அது பாதுகாப்பா செய்யணும், அதுல வந்து பல்லி வரும், எலி வரும், கரையான் வரும், இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை பாதுகாப்பா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க திறந்த வெளியில எல்லாம் பண்றீங்களே, அது பாதுகாப்பு எப்படி இருக்கு?
0: அதாவது எந்த ஒரு வேலையுமேங்க நம்மளுடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தாங்க மற்ற எல்லாமே வந்து அடங்கும். சோ நாங்க வந்து ஒவ்வொரு டைமும் நாங்க டெய்லி டெய்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி வாட்டரிங் பண்றது, பெட் பராமரிக்கிறது, இது தொடர்ந்து வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நாங்க அதை தடுத்துருவோம்.
1: இரவு நேரத்துல சில பிரச்சனைகள் வரலாம்ல? பகல் நேரத்துல நீங்க 10 பேர் வேலை பாக்குறீங்க, இரவு நேரத்துல அந்த மண்புழுவை தேடி ஏதாவது வரலாம்.
0: வரலாம் வரலாம் கண்டிப்பா. இந்த பெருச்சாளி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில வர வாய்ப்பு இருக்குதுங்க. சோ அப்ப அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம முன்னாடி செஞ்சிடணும்.
1: இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ மண்புழு உரம் நீங்க தயாரிக்கிறீங்க?
0: நாங்க ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 டன் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம்.
1: எப்படி இருக்குங்க
0: ஒரு
1: விற்பனை,
0: நாள்
1: பரவாயில்லையா?
0: விற்பனை பரவாயில்ல,
1: எவ்வளவு உரம்?
0: லோக்கல் ஃபார்மர்ஸுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் டைரக்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கு, மிளகு, தென்னை, அப்புறம் காய்கறிகள் இதுக்கு வந்து அதிகமா வாங்கிட்டு போறாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறோங்க.
1: இந்த மண்புழு உரம் தயாரிப்புல எந்தெந்த பகுதிகளில் நமக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்க? ஏன்னா மண்புழு உரம் மட்டும் இல்லாம மண்புழுவே சில பேர் வாங்கிட்டு போறாங்களா, அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இருக்கா எப்படிங்க?
0: இல்ல, மண்புழு வந்து அதிகமா யாரும் வாங்குறது இல்லைங்க. மண்புழு வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் பஞ்சாயத்து மூலமா அவங்க வந்து ஒரு ஷெட் வச்சிருப்பாங்க, அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க வந்து வாங்குவாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கனெக்ட் இருக்குது, மண்புழு வாங்குறது அவங்க தான். சம்டைம்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வாங்குவாங்க, பட் கமர்ஷியலா வாங்குறது யாராச்சும் ஒருத்தங்க அந்த மாதிரி, இப்ப 100க்கு 2 பேர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க.
1: வருஷம் முழுக்க இது மாதிரி மண்புழு உரம் தயாரிக்க முடியுதா?
0: கண்டிப்பாங்க, இது ரொட்டீன் ஒர்க் தான்.
1: ரொட்டீன் ஒர்க். இதுல வந்து இந்த சீசன் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது,
0: அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
1: பருவம்
0: அதெல்லாம்
1: சார்ந்த
0: பருவநிலை
1: பிரச்சனைகள்.
0: மாற்றமோ இல்ல வேற எந்த ஒரு ப்ராப்ளமோ, இது வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது.
1: சரிங்க, எப்பல இருந்து சுகந்தி நீங்க இது மாதிரி வந்து மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது? எப்படி நீங்க இந்த தொழில்குள்ளார வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: என்னோட எஜுகேஷன் வந்து வேறங்க, என்னோட குவாலிபிகேஷனுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கும் வந்து விவசாயத்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் இந்த சோசியல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க.
1: நீங்க படித்தது
0: படிச்சது வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேங்க, எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். சோ
1: ஆசிரியர்
0: அதுக்கு
1: தொழிலுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கு. இருந்தாலும்
0: ஆமாங்க,
1: பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த ஒரு
0: ஆமாங்க,
1: பார்வையில ஒரு சமூக ஆர்வலரா அந்த பணிகளில்
0: ஆமா
1: ஈடுபட ஆரம்பிச்சீங்க. இலங்கை அகதிகளுக்கு அவங்களுக்கு
0: ஆமாங்க,
1: ஏதேனும் உதவி செய்து
0: இலங்கை
1: வந்தீங்க.
0: அகதிகளுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கும் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு டெக்னாலஜி சப்போர்ட், நியூ டெக்னாலஜி கொடுக்கறது, இந்த மாதிரி வர்க்க வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சமூக பார்வை வந்த போதுதான் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் வந்திருக்கு.
0: ஆமாங்க,
1: வந்தோடனே என்ன
0: விவசாயம்
1: பண்ணீங்க முதல்ல?
0: நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கூட டை அப் பண்றது, என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இதுதான் எங்களோட மேஜர் ஒர்க்கா இருக்கும் போது நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணா என்ன, நம்ம நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், மெயினா வந்து விமனை போக்கஸ் பண்ணணும், கிராமங்கள்ல இருக்கிற விமனுக்கு வந்து ரெகுலரா நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 2022ல வந்து நான் பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் 2022 ஏப்ரல் 1.
1: தொடர்பான எந்த படிப்பும் இல்ல, இந்த தொழில் சார்ந்த
0: அது
1: ஒரு ஆர்வத்துல நீங்க அதுல வரீங்க.
0: தொழில் சார்ந்த ஆர்வம். நாமக்கல் மாவட்டத்துல நாங்க வந்து மோகனூர் பிளாக்ல வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா ரிவர் பெல்ட்டுங்க, அங்க வந்து பனானா தான் அதிகமா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. சோ அவங்க அந்த வேஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு ஃபார்மர்ஸ் கிட்ட நாங்க சர்வே பண்ணும்போது அவங்க கிட்ட தெரியலைங்க. வேஸ்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி வந்து நிலத்திலே வந்து புதைச்சு விட்டுருவாங்க, இல்லாட்டி எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அதுல இருந்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வேறு மாற்றுப்பயிர் எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுக்கு எல்லாமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுனால கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஸ்டால்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்க. சோ அவங்க அப்புறம் திருச்சி NRCB இருக்காங்க இல்லைங்க, தேசிய ஓலை ஆராய்ச்சி மையம், சோ அவங்களோட டையப்போட நான் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வெளியில எடுத்துட்டு வந்தனங்க.
1: எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்றீங்க?
0: வாழை நார் பிரிச்சு எடுக்கிறது, அதாவது ஃபார்மர்ஸ் வேஸ்ட்னு அவங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிற ஒரு விஷயம், இல்ல மண்ணுக்குள்ளேயே போட்டு

0: தீ வைக்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா பண்ணணும், அது ஒரு வேல்யூ ஆடடா பண்ணணும் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட ஒரு சம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நாங்க அவங்க கிட்ட இருந்து ப்ரிக்கர் பண்ணிக்குவோம். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது அடிஷனல் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றதுக்கான காஸ்டாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, சோ அந்த அடிஷனல் இன்கம்காக அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். தார் அறுவடை பண்ணின பிறகு அந்த மரத்தை வந்து நாங்க எடுத்துக்கோங்க கட் பண்ணி. அப்ப இமீடியட்டா ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா டிஸ்போஸ் ஆயிடுதுங்க, லேண்ட் கிளியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து மாற்று பெயர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, உடனே பண்ணிடுவாங்க.
1: இந்த வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது,
0: வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும், நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம்.
3: வேளாண் தொழிலில் மிகப்பெரிய சவால் என்றால் அது கலை கட்டுப்பாடு, ஆட்கள் வேலைக்கு வருவதில் சிரமம், உற்பத்தியான பொருளை விற்பனை செய்வதில் சிரமம் என அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போலத்தான் தொழில் முனைவோருக்கும் சில பல சவால்கள் இருக்கின்றன. வாழை சார்ந்த கழிவுகளை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதில் பல பல சங்கடங்கள் இருந்த போதிலும் தற்போது மாபெரும் வெற்றியை தனதாக்க வேண்டும் என்று தினம் தினம் பயிற்சி, உழைப்பு, அனுபவம், தேடல் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து மற்றவர்களை அன்பால் அரவணைத்து செல்லும் அதீத நற்குணம், பயிற்சியின் போது கிடைத்த அனுபவம் என அனைத்தையும் தனதாக்கி மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வீரநடை போட்டு வரக்கூடிய நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன?
0: மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நாரா பிரிச்சு எடுத்துருவாங்க. நாரா பிரிச்சு எடுத்துட்டு அந்த நார்ல இருந்து கைத்தறி நெசவு மூலமா மேட்டு பண்ணுவாங்க. மேட்டு பண்ணிட்டு அந்த மேட்ல இருந்து நிறைய பேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஜூட்டும் பேட்டும் சேர்ந்து இந்த லஞ்ச் பேக், ஆபீஸ் ஃபைல், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஃபைல் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைல்ஸ், பேஸ்கட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாங்க வந்து 100 டிசைனுக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறோங்க. சோ இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்னு வந்து அங்க லேண்ட்லயே நாங்க வந்து மரத்தை வெட்டி காய வச்சிட்டோம், அப்படி லேயர் பை லேயரா எடுத்து காய வச்சிட்டோம்னா அதுல இருந்து கூடைகள், கோப்பைகள், பொக்கே, இந்த பிளவர் பேஸ்கட், ஃப்ரூட்ஸ் பேஸ்கட், பிளவர் பிளான்டரு, மாலை பண்ணிருக்கிறவங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நான் வந்து கொடிஷியால எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவருக்கு கூட மாலை அணிவிக்கிறதுக்கான இது கிடைச்சது. அப்புறம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணி முன்னாடி சிஎம்க்கு கொடுத்துருக்குறவங்க, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம், கவர்னர் ஆர் என் ரவி அவருக்கு கொடுத்துருக்கோம். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து என்னோட யூனிக்கா நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனால என்னோட ஐடென்டிட்டியே வந்து இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். நானா லேர்ன் பண்ணிட்டு தான் நான் எடுத்து போயிட்டேன்.
1: பொருள் சார்ந்து எப்படி இருக்குங்க, வருமானம் நல்லா கிடைக்குதா? ஏன்னா இப்ப வந்து வாழை நாறு தொடர்பான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு மக்களிடையே ஆதரவு எப்படி இருக்குங்க?
0: மக்களுடைய ஆதரவுன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த சவால்கள் எல்லாம் சாதாரணமானது கிடையாது. ஒரு 4 பேர் வச்சுதான் நான் யூனிட் ரன் பண்ண ஆரம்பிச்சேனுங்க. 4 லேடிஸ் மட்டும்தான் வச்சு ஆரம்பிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல 15 பேர் இருக்காங்க, இந்த யூனிட்ல 10 பேர் இருக்காங்க. வாழை நாறு கைவினை பொருட்கள் செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெர்மி கம்போஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா 25 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு இல்ல அப்படின்னு வெளியில போகாம 365 நாட்களும் நமக்கு வந்து வேலை இருக்கு அப்படிங்கறது ஒரு கான்பிடண்டா இருக்காங்க.
1: அப்ப அந்த அளவுக்கு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, ஆனா இன்னமும் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க?
0: கூட இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா இதனுடைய சவால்கள் சாதாரணமானது கிடையாதுங்க. பிசிக்கல் ஒர்க் அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு வந்து அதிகமா வரணுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கான விழிப்புணர்வு இப்ப மக்கள் மத்தியில வந்துட்டு தான் இருக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் வந்து அரசு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா நிறைய விஷயங்களை கொண்டு போறோம். நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்க.
1: 2022 இந்த வாழை நாறு அது தொடர்பான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மண்புழு உர தயாரிப்புன்றது அது எப்ப ஆரம்பிச்சு?
0: அதுவும் அப்பவே ஆரம்பிச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை நார் கழிவுகள் எல்லாமே மண்புழு உரமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தோம்.
1: ஓ, கழிவுக்கு ஒரு கழிவு வருது, அந்த கழிவு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது மண்புழு உரம் உங்களுக்கு?
0: மண்புழு உரம் வந்து பண்ணிட்டு இருந்தோங்க. அப்பவே வந்து
1: பயிற்சி எதுவும் எடுத்துக்கிறீங்களா, என்ன பண்ணீங்க?
0: இல்ல இல்லங்க, பயிற்சி எடுக்கலீங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்ப வந்து ஃபார்மர்ஸ் நான் கூட்டிட்டு போகணுங்க. எக்ஸ்போஷர் விசிட் வந்து நான் அங்க கூட்டிட்டு போகணும்.
1: சரிங்க.
0: சோ கூட்டிட்டு போகும்போது காதல கேக்குறது, அதுக்கப்புறம் தேடுதல் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது.
1: அப்படியே உள்ள இழுத்துடுச்சு உங்களுக்கு. உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் கூட்டு போறீங்க, ஆனா நீங்க அதுக்குள்ளார போயிட்டீங்க.
0: கண்டிப்பாங்க. இன்னொன்னு வந்து நமக்கு அடிஷனலா நம்ம வந்து எந்த இடத்துல இல்ல

0: ஆகுறோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் நமக்கு, அவங்க வந்து இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க இதை வந்து நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பலம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ அது வந்து எனக்கு இங்க வடிவேல் சார்னு இருக்காருங்க, அவங்க தான் ஓபன் பண்ணது. அவங்க வந்து ஊரக வளர்ச்சி முகமையோட திட்ட இயக்குனர்.
1: சரிங்க.
0: சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் போது நம்மளுடைய நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பெருசா தெரியாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கறது தெரியாதுங்க. அப்புறம் அதனோட எங்க அப்பா பெரிய பலம், அடுத்தடுத்து வந்து நீ பண்ண கரெக்டா இருக்கும், நீ அடுத்து பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவோட சப்போர்ட் வந்து பெரிய பலமா இருந்தது.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வங்கி கடன் எதுவும் வாங்கிருக்கீங்களா? இதுக்கு ஏதாவது அரசு உதவிகள் ஏதாவது?
0: இல்ல இல்லங்க, இது வரைக்கும் வாங்கலைங்க.
1: எல்லாமே உங்க சொந்த முதலீடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா,
1: இது நிறைய வாய்ப்புகள் இது மாதிரி எல்லாம் இருக்குன்றாங்களே, அதை பத்தி ஒரு, ஏன்னா நீங்க ஒரு
0: இருக்குங்க. அதாவது வந்து என்னுடைய முயற்சி வந்து பெரிய லெவல்ல பண்ணும் போது நம்ம கடன் வாங்கிக்கலாம்
1: அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: அப்படின்றதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப சரியான தருணம் தான் எனக்கு. இன்னும் வந்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு பெரிய ஆசைங்க. என்ன எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு.
1: சரிங்க. இப்ப நாமக்கல் மோகன் ஊர்லயே உங்களுடைய தொழிலகம் அங்கேயே இருக்குங்களா?
0: ஆமா ஆமாங்க.
1: எவ்வளவு பரப்பளவுங்க அது?
0: பொட்டிரியட்டுப்பட்டிங்க, எருமம்பட்டி பிளாக், வெர்மி கம்போஸ்ட் யூனிட் சொன்னா இல்லைங்களா, இங்க வந்து ஒரு 6 ஏக்கர் வந்து பரப்பளவு இருக்குதுங்க. இந்த 6 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேங்க. எந்த ஸ்கீம் எனக்கு வந்து கரெக்டா அமையுதோ என்னோட பட்ஜெட்டுக்கு, டெஃபினட்டா அதை வந்து நான் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதோட ஃபார்மர்ஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்.
1: உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆர்வத்தை தூண்டியதே வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல வந்து உங்களுடைய தொழிலாளர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறதுல ஈடுபடுறத பார்க்க முடிஞ்சது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நீங்க அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது? அது கூட நீங்க ஒரு அழகா ஒரு இப்போ வந்து இந்த சாட் ஜிபிடில ஏஐ மூலமா அழகா போஸ்டர்ஸ் பண்றாங்க, ஃபிளையர்ஸ் மாதிரி
0: போட்டிருக்கீங்க. இன்னைக்கு மிட் நைட் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்.
1: அது நல்லா இருக்குங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். மண்ணின் வளம் மேம்படுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல என்ன மாதிரியான நன்மைகள் மண்புழு பயன்படுத்துவதனால இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன் எங்களுக்கு.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி மண்ணோட வளமே வந்து கெட்டு போச்சுங்க. அதனால நம்ம இப்ப வெர்மி கம்போஸ்ட் வந்து அப்ளை பண்ணும் போது நமக்கு வளம் வந்து மேம்படுதுன்னு சொல்றது நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கத்தை வந்து கொடுக்குதுங்க. நுண்ணுயிர்கள் பெருகும் போது வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குதுங்க. வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் போது அந்த சாயில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அதாவது மண்ணுல ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அந்த கட்டமைப்பு வந்து மேம்படும். சோ இது இல்லாம நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகரிக்குங்க. அது எப்படின்னா மண்ணோட காற்றோட்டம், நமக்கு வந்து வேருக்கும் மண்ணுக்கும் காத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க, அது வந்து மேம்படுங்க. நீரை வந்து தக்க வச்சுக்கோங்க. இதனால வேருக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ எதுவுமே வராதுங்க.
1: சரி,
0: வேர் வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பா மகசூல் வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குங்க. நோய் வராததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு வந்து நச்சுத்தன்மை கண்டிப்பா கிடையாது.
1: எந்த விதமான ரசாயனமும் இல்லாத நம்மளுடைய மண் வளம் பெருகுவதற்கான வாய்ப்பு.
0: நச்சுத்தன்மைங்கிறது வந்து இந்த இதுல கிடையவே கிடையாதுங்க.
1: என்ன மாதிரியான சவால்கள் இருக்குங்க? ஏன்னா இந்த தொழில் அப்படின்னாவே இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 4 ஆண்டுகளா 2 விதமான தொழில பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு வந்து இந்த வாழை நார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதுல வந்து விதவிதமா பண்றீங்க, நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த ஜூட் பேக் எல்லாம் இப்ப கூட வந்து கல்யாணத்துல எல்லாம் கூட துணிப்பை அந்த மாதிரி பைய பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் கூட நீங்க செய்றீங்க. அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய அந்த SVS ஆ உங்களுடைய பிராண்ட் நேம் என்னங்க?
0: ஆமாங்க, SVS ங்க, Suganthi.vs தான் போடுவேன் நான். SVS.
1: இது வந்து என்ன மாதிரியான மிகப்பெரிய அளவுல சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க, அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதையும் சொல்லுங்களேன்.
0: இல்ல, எனக்கு மிகப்பெரிய சவால் அப்படிம்போது என்னுடைய இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தாங்க. ஏன்னா இப்ப ஒரு பெரிய பிசினஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங்காகவே ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெப்பரேட்டர்ஷிப்பா இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த பட்ஜெட் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அவங்கள போயிட்டு நேரடியா வந்து கஸ்டமர்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணுவாங்க. சோ இது வரைக்கும் நான் வந்து இதுக்காக ஒரு ஃபினான்ஸ் வந்து நான் ஒதுக்குனதே கிடையாதுங்க. சோ என்னால என்ன பண்ண முடியும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும், சோசியல் மீடியாவில் என்னால முடிஞ்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து யூடியூப் சேனல் வந்து நானே கிரியேட் பண்ணது, இன்ஸ்டா பேஜ்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கூட நம்ம லிங்க் பண்ணும்போது அந்த போஸ்டர்ஸ் ஹைலைட் பண்ணி அவங்க கிட்ட போய் டைரக்டா பேசுறது, ஸ்டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 200 to 300 ஸ்டால்ஸ் போட்டிருக்கேன். தூத்துக்குடியில கூட கீதா ஜீவன் அம்மாவுக்கு கூட ஒரு ஃபைபர் யூனிட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்க நம்ம மூலமா கொடுத்தாங்க. சோ அங்க கூட போயிருக்கணுங்க, அங்க இருக்கிற தூத்துக்குடி கலெக்டர் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. சோ இது எல்லாமே வந்து

0: நம்ம பண்றது ஓனா நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்ல கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா அதுக்குன்னு தனியா இதெல்லாம் இருக்காங்க. இப்ப நாமக்கல் மாவட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஏரியாவில இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து அதிகப்படுத்தணும்.
1: பெரிய சவால்
0: அதிகப்படுத்தும்
1: அப்படின்றது வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து விளம்பரத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு தொகையை
0: கண்டிப்பா
1: ஒதுக்கி அவங்க விளம்பரம் பண்றாங்க. ஆனா தனியா
0: கண்டிப்பா
1: நம்ம ஒரு சின்ன அளவுல தொடங்கும் போது விளம்பரத்துக்கு
0: கண்டிப்பா
1: அதிகமா செலவு பண்ண முடியல. அப்பதான் வந்து இந்த
0: ஆமா
1: மாதிரி சமூக வலைதளங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் இப்ப இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ரொம்ப பயன்படுத்துறேன் அப்படின்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப நீங்க உங்களை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா நானும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாம இன்னொன்னு எஸ்பிஎஸ் பவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அது என்ன காரணத்தினால நான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா, தனி ஒரு பொண்ணா என்னால வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயே ஆகட்டும், எந்த ஒரு இடங்கள்ல நம்ம போய் ப்ரெப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற மரியாதையை விட ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சோசியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுதுங்க. நிறைய வந்து அவங்க கிட்ட சப்போர்ட் பேச முடியுதுங்க. டைரக்டா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியுது. நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது.
1: நிறைய பேருக்கு நீங்க வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. அது வந்து எப்படி, இந்த
0: ஆமா
1: வாழை நாறு அப்புறம் வந்து
0: ஆமா
1: மண்புழு உரம் தயாரிப்பு, இது ரெண்டுலயுமே
0: ஆமா
1: பண்றீங்க.
0: வாழைநார் கம்பெனில பாத்தீங்கன்னா வாழைநார் பிரிச்சு எடுக்கிறது, மேட் வீவிங், கைவினை பொருட்கள் வந்து தயாரிப்பு, இந்த மூணு பயிற்சியும் அதுல வந்துரும். ஜூட் பேக் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு பயிற்சி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர் கிராஸ் சொல்லுவோம், சாதாரணமா வந்து ஸ்லிப்பிங் மேட் இருக்கு இல்லைங்களா, கோரை பாயின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா
0: அந்த கோரை பாயில நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே நாங்க பண்றோம். சோ அந்த இது வந்து செப்பரேட் செப்பரேட்டா நாங்க ட்ரைனிங் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் வருவாங்க, பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே வருவாங்க. அவங்களுக்கு எங்களால எவ்வளவு எல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் நாங்க வந்து கொடுத்துருவோம்.
1: இல்ல ஏற்றுமதி வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல?
0: ஆமா ஆமா ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு. நானும் காலேஜஸ்ல போயிட்டு நான் இடிபி செஷனும் வந்து கண்டக்ட் பண்றேன். அப்புறம் எஸ்விஎஸ் பவுண்டேஷன் மூலமா மரக்கன்றுகள் நடுதல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைக்காக என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து நான் பண்றது, இது எல்லாமே
1: பாதுகாக்கிறது,
0: பண்ணிட்டு.
1: நீர்நிலைகள்
0: ஆமா
1: பாதுகாப்புலயும்
0: ஆமா
1: உங்க இயங்கி வரீங்க நீங்க.
0: ஆமா ஆமா
1: கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி வாழை பாத்தீங்கன்னா நிறைய அது கழிவுகள் இருக்கிறத வந்து எரிக்கிறதையும் அதை வந்து கொண்டு போய் அப்புறப்படுத்துவதில் இருக்கிற சிரமங்களே அதிகமாக இருக்கு. அதை வந்து இயற்கைக்கு ஒரு முரணாக, இயற்கை பாதிக்கப்படாம அதை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு அதுல இருந்து வந்து ஒரு மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்த கட்டமாக மண்புழு உரம் தயாரிப்பு, அந்த மண்புழு உரம் மூலமாக இயற்கையை பாதுகாப்பது, இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் மிகப்பெரிய அழுத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சுகந்தி உங்களை சந்திச்சதுல. உங்களுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்னங்க?
0: எதிர்கால திட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை இந்த ட்ரேட்ல வந்து இயற்கை சார்ந்த தொழில் வாய்ப்பை வந்து கொடுக்கணும் 100 பெண்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் கிராமங்களையும் எல்லா இடங்களையும் நீர்நிலைகளுக்காக என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தேவை இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை, நாமக்கல் மோகனூர் பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. மீண்டும் ஒரு முறை, பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. இப்போ 1 கிலோ மண்புழு உரம் எவ்வளவுங்க?
0: 1 கிலோல இருந்து 999 கிலோ வரைக்கும் வாங்கும் விவசாயிகளுக்கு 10 ரூபாங்க. அதுவே டன்ல வாங்கும் போது 8000 ரூபாங்க.
1: இப்ப எப்படி ஒரு மாதத்துக்கு 4 to 5 டன் உற்பத்தி பண்றேன்னு சொல்றீங்க?
0: ஒரு நாளுக்கு.
1: ஒரு நாளைக்கே பண்றீங்க?
0: ஒரு நாளைக்கு.
1: சரிங்க, அது விற்பனை செய்திடுறீங்க, அதுல வந்து ஒண்ணு தேக்க எல்லாம் ஒண்ணும் இல்ல?
0: தேக்கம் கிடையாது, விற்பனை செஞ்சிடறேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: பெண் தொழில் முனைவோர் பலர் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை வாங்குவதிலும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதிலும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகி பயிரின் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி வெள்ளாமையை அதிகப்படுத்தும் வித்தையை தன்னுள் வைத்திருக்கும் மண்புழு உரம். இந்த மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வித்தியாசமானதொரு பார்வை. வாழை சார்ந்த கழிவு பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை, நீர்நிலைகளை முறைப்படுத்துவதில் முன்னேற்பாடு, சமூக பங்கேற்பு என தொலைநோக்கு பார்வையோடு தொழில் புரிந்து வரக்கூடிய நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவங்கள் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண் சமூகத்தினருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம், உழவர் பெருமக்களே, மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வரவேற்போம். தொடர்ந்து செயல்படுவோம். நாமும்

0: தொழில் முனைவோர் ஆகுவோம். நாளும் பல வெற்றிகளை வென்று காட்டுவோம்.
1: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்ற நீர்முகம். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இனி அறிவிப்புகள்.
0: வேளாண் பெருமக்களே, நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை வியாழக்கிழமை பருத்திக்கான முன்னோடி திட்டம் உழவர் பெருவிழா காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் உயர் அடர்த்தி பருத்தி சாகுபடி தொடர்பான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். மேலும் பருத்தி சாகுபடியில் மகசூல் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய முன்னோடி பருத்தி விவசாயிகள் கௌரவிக்கப்படுவார்கள். முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப அரங்குகள் கண்காட்சிகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. ஆகவே வேளாண் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் குறித்த சில செய்திகள். காத்திருப்பு காலம் என்பது பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சாணக்கொல்லி மருந்துகளை தெளித்த தேதியிலிருந்து விளைச்சலை அறுவடை செய்வதற்கு இடைப்பட்ட பாதுகாப்பான கால அளவு ஆகும். இதன் நோக்கமானது தெளிக்கப்பட்ட இரசாயன மருந்து சூரிய ஒளி மற்றும் காற்றினால் சிதைவடைந்து மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு மாறுவதற்கு இந்த அவகாசம் தேவைப்படுகிறது. காத்திருப்பு நாட்கள் கடந்த பின்பு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், தானியங்களில் நச்சு எச்சங்கள் இருக்காது. தக்காளியில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்தால் அந்த மருந்து பாட்டில் காத்திருப்பு காலம் 3 நாட்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் மருந்து தெளித்த பின் 3 நாட்களுக்கு தக்காளியை அறுவடை செய்யக்கூடாது. 4ஆம் நாளில்தான் அறுவடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மருந்து பாட்டிலின் பின்புறமும் உள்ள துண்டு பிரசுரத்திலும் பயிருக்கான காத்திருப்பு நாட்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். காத்திருப்பு காலத்தை பாதிக்கும் காரணிகள். ஒரே மருந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் மாறுபட்ட காத்திருப்பு காலத்தை கொண்டிருக்கலாம். பயிரின் வகையை பொறுத்து, அதாவது தக்காளி போன்ற மென்மையான தோல் கொண்ட காய்கறிகளில் மருந்து வேகமாக உறிஞ்சப்படும். ஆனால் நெல், பருப்பு போன்ற கடினமான தோல் அல்லது உமி கொண்ட பயிர்களில் நச்சு குறைய அதிக நாட்கள் ஆகும். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக மருந்து தெளித்தால் காத்திருப்பு காலமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதிக சூரிய ஒளி, மிதமான மழை இருந்தால் மருந்து விரைவாக சிதைவடையும். மேகமூட்டமான மற்றும் குளிர்ச்சியான காலநிலையில் நச்சு நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும். மருந்தின் வடிவமானது பால்ம அதாவது ஈசி வடிவ மருந்துகள் தாவர இலைகளில் நீண்ட நாட்கள் ஒட்டியிருக்கும். அதனால் அவற்றிற்கு அதிக காத்திருப்பு காலம் தேவைப்படும். வேளாண் பெருமக்களே, இதுவரை கூறிய பூச்சிக்கொல்லி காத்திருப்பு காலத்தை மனதில் கொண்டு பயிர்களுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: எல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கின்றோம் நாம். நேரம் இப்போது 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தாதாரர்கள் அறியாமலேயே அவர்களது சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சிம் மியூலிங் மோசடி முறை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு

பிரச்சாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தமது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிப்பட்டியில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் கோவிலுக்கு வருகை புரிவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் மேம்படுவதோடு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கூறினார். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000

வளர்ச்சிக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் கூற வேண்டுமென்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என்றார். மாநிலத்தில் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவர்களுக்கான பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும், புதிய அரசுக்கு சற்றே கால அவகாசம் தேவை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவினை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பூங்காவில் நெசவு, ஜிப் தயாரிப்பு, ஆயத்த ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட தொழிற்கூடங்களை பார்வையிட்ட அவர், அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களிடம் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகமும் ஜப்பானின் ஒசாகா மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகமும் இணைந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ஜப்பான் உறவு மேலும் வலுப்படும் என்றும், பொறியியல், அறிவியல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் 129 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசப்பத்து, ஆழ்வார்குறிச்சி தென்கால், மஞ்சம்புள்ளிக்கால், காங்கேயின் கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 3988 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். சங்கரன் கோவிலில் நடைபெற்ற மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டத்தில் நுகர்வோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் இளநிலை மின் பொறியாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நெல்லை மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் இன்று உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி பழைய பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை முதல் தற்காலிகமாக பாலம் மூடப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாற்றாக வாகனங்கள் புதிய பாலம் வழியாக செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளை 3 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. பல்கேரியா சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரிஜ்பால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை முன்னேறியுள்ளது. சென்னையில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 8:05. இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள். ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும், கண்கள் காணும் அனைத்துமே பேரழகாய் தெரியும்.

சின்ன சின்னதாக இருப்பதை நாம் கண்டுகொள்வதில்லை. உண்மையிலேயே சின்ன சின்னதை ரசித்து பாருங்கள், அதில்தான் சொர்க்கம் இருப்பது நமக்கு தெரியும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 8:15. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள்.

நாம் எந்த ஒரு செயலையும் பேரார்வத்தோடு செய்யும்போது வெற்றி நம்மை தானாக வந்துவிடுகிறது. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள்.

0: கேட்டு இணைந்து கொண்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 8:30. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள். அழகு எப்போதும் அழகுதான். ரோஜாவை எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் அழகுதானே.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னே.

No. Yes, listen.

0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் திரை இசை பாடல்கள். எந்த சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஒன்று வெற்றி, இல்லையேல் அனுபவம். எல்லாமே நன்மைக்குத்தான்.

நேயர்களே, இதுவரை நாம் கேட்டு இணைந்திருந்தது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் திரை இசை பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.

0: close at 94 rupees and 66 paise against the US dollar. In the Indian bullion market, 24 carat gold was trading 1.9% lower at 1,44,050 rupees per 10 grams, while silver was trading 1.6% down at 2,22,840 rupees per kilogram. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
1: In the FIFA World Cup, Canada will take on Switzerland in a Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia-Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. Earlier, Colombia qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
5: ரீசெண்டா வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்னு பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் தேர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து
6: நீங்க வந்து குளோபல் ரேங்கிங் பத்தி இந்தியன் ரேங்கிங்க நீங்க கேட்கணும். NIRF பத்தி நீங்க பேசணும். எதுக்கு அது பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோசியல் அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம வந்து 150 கோடி மக்கள், அதுல 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷன்ல இருக்காங்க. 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரில. இதை நீங்க பாக்கணும். இதுல வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, சோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்ச். இது வந்து IIT ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கு, ஒரு சைட்ல ஓடிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தா அதுக்கு வந்து சில சோசியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பாக்கணும், அதுக்கு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்கு, ஒரு எத்தனையோ 650 காலேஜ் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. சோ அவங்களோட அப்செக்டிவ் வந்து IIT அதையும் நீங்க கம்பேர் பண்ணா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு கேட்டகரியிலயும் காலேஜையும் IIT நீங்க கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃபரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃபரெண்ட். சோ NIRF ரேங்கிங்ல ஒண்டிதான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்ப NIRF ரேங்கிங்ல எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது இப்ப வந்து எத்தனை சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, அப்ப அந்த ஃபேக்கல்ட்டி கையில இருக்கு, அவங்க வந்து எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷன் கொடுத்துருக்கு. வெளியில இருக்கிறவ உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்கு. இப்ப நீங்க இன்டர்நேஷனல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 மார்க் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போற போக்குல ஒரு 5000 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுல ஏதோ ஒன்னு திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்ல நாங்கள் எல்லா ரேங்கிங்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. NIRF அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்க்கறோம். இன்டர்நேஷனல் ரேங்கிங்ல 10 ரேங்கிங் இல்லாமல் இருக்கு. இதில் எல்லாத்துலையும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் QS பண்ணிட்டு இருக்கோம். QS ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம். இப்போ அதுல இருந்து 170 வந்திருக்கோம். IIT டெல்லி 118 இருக்கு, IIT பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து பாயிண்ட் இருக்கு. பட் இம்பார்ட்டண்டா NIRF நாங்க நிறைய உபயோகம் அடைஞ்சோம். QS ஒரு பராமீட்டர் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பராமீட்டர், அந்த பராமரி

0: மீட்டர்னாலையும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓபன் அப் பண்ணுது. என்ஐஆர்எஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு 50 மார்க் இருக்கிறதே 50-60 போறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. 80 மார்க் வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்க நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்க இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்க. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்க ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசம்ல இது ஒரு ரேஸா பார்க்காம நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா எல்லா ஐஐடிஸுமே இதுல இருக்கிற பராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கற பாக்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் ஆஃப் கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ்.
1: உங்களுடைய எஃபர்ட் வந்து முழுமையா கொடுத்திருக்கீங்க, அதற்கான விஷயமா தான் இந்த ரேங்கிங் பாக்கலாம் கூட நான் நினைக்கிறேன்.
0: ஆமா நிச்சயமா, அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்க அந்த ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றோம்.
1: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றோம். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில எல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதுல வீல் சேர் ஒண்ணு, என்னோட சுஜாதா அவங்களோட கைடன்ஸ் எல்லாம் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ் பிரஸ்டீஜ் ஸ்பெஷல் குக்கர்லாம் அவர் தான் பண்ணிருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடைச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
1: தேங்க்யூ.
0: ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 மாசம் முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதுல குறிப்பா அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னன்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிக்க முடியாதவங்க, பிரஸ் பண்ணீங்கன்னா அவங்கள எட்டி நிக்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷன்ல 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டுல ஜனகணமன பாடறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடறதே ஃபர்ஸ்ட் டைம் இன் தர் லைஃப் அவங்க எழுந்துருந்தாங்க. இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
1: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனா எழுந்து நிக்க முடியாது. இது வந்து
0: சாத்தியப்படுத்து பாக்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாவிலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணிட்டு, அதனால இது ஒரு அட்ராக்டிவா பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது ஏதோ 20 கிலோனா அது எப்படி அது பாவம் குழந்தைகளை தள்ளின்னு போறது, சில குழந்தைகளுக்கு முடியும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் பண்ணணும். லைட் வெயிட்டா போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோம்னா உடஞ்சு கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆயிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கீன் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரகடாவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும், லைட் வெயிட்டாவும் இருக்கணும், ஆனா அதே டைம் ரகடாவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்கற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலா இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லாரும், அதுல கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடா பண்ணி, ஆனா ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும்,
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகா வெயிட் வந்து 1/3 of the weight. இது வந்து வெளிநாட்டிலயும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனா அது வந்து கிட்ட 2,40,000 ரூபாய் 43,000 ரூபாய் சொன்னாங்க அந்த வேலை. நாங்க 72,000 ரூபாய்க்கு அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரே மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு லைட் வெயிட், அதே சமயம் ரகட், அதே சமயம் 1/3 of the cost, பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, பேஷண்ட்னு இருக்கிற அதை ஓன் பண்றது ஒரு ப்ரைடாவும் இருக்கு. அது பேஷண்டோட அண்ட் ஹூவர் இஸ் யூசிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்கு. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறைய அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசல்ல வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணா ஸ்கூட்டர் ஆயிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா சில எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்ப வந்து என்னோட மனசுல இப்ப இருக்கிற ஃபியூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம செய்ய வேண்டியது, நம்பர் 1 வந்து நம்ம மெயினா மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன் ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்ப 50,000 எப்படியாவது 1,00,000 மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு

0: ஒரு 10,000 பேர் அதுல கிராஜுவேட் ஆகணும். அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்ம்பாங்க. நம்ம இந்தியால, நம்ம பாரத தேசத்துல அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தம் கமயா, எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் பாக்குறோம். அதனால நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ள நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு 1.5 to 2 years. அதுல கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 to 20 crore மட்டும் இருந்தா இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்ல அவங்கள மெதுவா ஏத்தி மேல விட்டோம்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சு பறந்துரும். அது ரக்கம் முளைக்கிற டைம்ல தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும். அதுக்காக நாங்க வந்து ஒரு சீரிஸ் ஏபி ஏதோ நம்பர் இருக்கு, அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1,000 crore ஆரம்பிக்கலாம்னு எங்களுக்கு ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்பதான் நாங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு எல்லாரையுமே ஆண்டர்பிரனரா இருக்கணும். ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜ் தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படிதான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணறதே, எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்கறேன்னு அவங்க கேட்கறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்க வந்து ஃபண்ட் ஆரம்பிச்சா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்ப சொல்லியாச்சு, இதான் முட்டை எங்கிலிருந்தா கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, நமக்கு வந்து 100 இப்ப ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. அதனால இந்த ஃபண்டு ஒன்னு நினைக்கணும். ஆஃப் கேம்பஸ்ல எங்க எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறைய ஃபண்டு கொண்டு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கொண்டு வரணும். குறிப்பா மெடிக்கல் டெக்னாலஜில நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்ப ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 acres லேண்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியா ஒரு 90 acres கொடுத்துருக்காங்க. அங்க சஸ்டைனபிலிட்டியில கோல்ஸ்ல ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்ல ஒரு கேம்பஸும் அங்க 2 campuses அங்க போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர குளோபல் லெவல்ல ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு Section 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் போய் அவங்க ஆபீஸ் செட்டப் பண்றாங்க. அந்த ஆபீஸ்ல வந்து 4 verticals இருக்கு. ஒன்னு எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்க லைசன்ஸ் பண்றது, அங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா இப்ப வெளிநாட்டுல வந்து ஒரு ரிசர்ச் பண்றது ரொம்ப பணம் செலவாருது, நமக்கு இங்க மேன் பவர் இருக்கு, அறிவும் இருக்கு. சோ அங்க இருக்கிற ப்ராஜெக்டை இங்க கொஞ்சம் லோ காஸ்ட்ல நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது ரெண்டாவது. மூணாவது, இங்க இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்க ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்க பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒரு அளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. சோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பா இருக்கணும், இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில இருந்து இன்வெஸ்டா இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக இந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். சோ இப்போ வந்து 5-6 offices, அமெரிக்கால ஒரு ஆபீஸ், துபாயில ஒரு ஆபீஸ், மலேசியால ஒரு ஆபீஸ், ஜெர்மனில ஒரு ஆபீஸ், இது மாதிரி ஒன்னொன்னா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகள்ல இதை பண்ணணும். சோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாவும் ஆர்வமாவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றத நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதுதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கரா இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையா இருக்கக்கூடாது. பலத பத்தி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறைய இப்ப பாடுபடுறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசல்ட்டையும் இப்ப பாக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் 100 companies இப்ப நாங்க பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னொரு 5-6 years எல்லா இன்ஸ்டிடியூட்டும் ஆளுக்கு 100 companies பண்ணா, இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 companies வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இன்க்ளூடிங் பிரைவேட்லாம் நீங்க போட்டீங்கன்னா, 1,00,000 companies ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 to 1,000,000 companies இருக்கும் 2047. இன்னொரு 11 to 11 years வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 1,00,000 companies வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா, நிச்சயமா ஒரு 1,000,000 companies நமக்கு வந்து 2047. அந்த 1,000,000 companies ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்கறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 crore ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டா. சோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறைய இப்ப நம்ம கல்வியில என்ன பண்றோமோ நிச்சயமா அதுக்கு ஊக்கமா இருக்கு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்

0: அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள். ஐஐடி மெட்ராஸ் உடைய பங்களிப்பு இதுல என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்து. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் இப்போது 9:30. இனி கேட்கலாம் இனிய ராகம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம்பெறும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வரம் இசையை கேட்டு ரசிக்கலாம். அரங்கிசையில் தொடக்கமாக ஜானகி ரமண என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சுமந்தினி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் தொடர்ந்து ராம நீப்பை என தொடங்கும் தியாகராஜர் கிருதி. ராகம் கேதாரம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அரங்கிசையில் நிறைவாக வராளி ராகம் தானம் பல்லவி.

இன்றைய திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வரம் இசையை கேட்டு ரசித்தோம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. மீண்டும் நம்முடைய அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45க்கு துவங்கும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.